கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்தல இருந்து ரைனோஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை வெளிமலை செல்வராம் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சென்னைய மகாதேவன் பகத்தோட்டம் சுமோதிரந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம், சாந்தினியார், சினிக்கிரியில ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி சின்ன தம்பி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோட்டை பனாவத்தை சேர்ந்த சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டியில இருந்து ஸ்ரீநீலா வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாங்கிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடுறது வணக்கம் சென்னை திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு உறவுகள் யாவரும் இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்காங்க. கேரளின் அந்த ஆகாஷ் வந்திருக்காங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐ சிவானி, அன்பான காலை பொழுது வணக்கம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. அன்பு மனைவி கவிதா மகள் துளசி மற்றும் யுவதர்ஷினி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு பசறையிலிருந்து கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கஜேந்திரன். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மகி தேவலி, இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. வண்ணத்தமிழ் காலை வணக்கம். அடடா, வணக்கமே கொஞ்சம் அருமையா இருக்குதே. கனகராஜா வந்திருக்கிறாங்க. பூமதி மற்றும் தங்கம்மாள், லீலா, ரமணி மற்றும் நிஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாடலாம் அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நலமா இருக்கீங்களா? விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். மணிமாறன் வந்திருக்கிறாங்க. ஹப்புத்தலை வியாகரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கமலவேணி, டில்ருக்ஷன், யஸ்வினா மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக. பீருவாலிருந்து ஷமுட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ஹட்டனந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கரவல்பட்டிருந்து மது வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக. பாதுக்கு இருந்து சின்ன தம்பி வந்திருக்கிறாங்க. தொலசுவல பூமிகா சின்ன தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துறை சிவாஜி ரசலக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பாட தெரிவுகளாம் அருமை என்று பகிர்ந்து கொள்வதாக தர்ணியகலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ணவேணி. இதேவேளை காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. கஷ்டாந்தி கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. இதுவரை இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் வந்திருக்கிறாங்க. தீகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் ஆடுகளும் தெரிவிப்பதற்காக.

நூற்றாண்டு புள்ளியேட்டனை வசதிகளை சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 01 2 7 75 0 3, அதே போல 01 2 7 75 0 11 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் விமலா தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றினால் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பாடல்களாம் அருமையாக இயக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குறிஞ்சகிழந்த அசூதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவதந்த ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. இதேவிலை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தமிழ்நாட்டிலிருந்து பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு திஸ் சமஹாரம் என்று கீதா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவிக்கலாம். ரொம்ப பிடித்திருப்பதாகவும் நிகழ்ச்சி அருமையாக இயக்கியது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம் விலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு சிவானி, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நீர்கொழும்பிலிருந்து ஷேம்குமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை ரவீந்திரனும் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். நீர்கொழும்பிலிருந்து அன்பன காலை பொழுது வணக்கம் சிவானி, அன்பு மனைவி, மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பிளட் கோபிட்டிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. கந்தப்பலிருந்து ஜோன் சித்திரம் வந்திருக்கிறாங்க. லபுக்குல நாகராணி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலும்பாவடைந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க.

வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்துக்காக.

சினிமா திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 20 நிமிடமாக மீண்டும் வெளியேறந்தாங்க. ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வேளையே சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. பிரியா, சஞ்சய், சந்தோஷ் மற்றும் தனுஷியா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நல்ல பல சுபகன ஈடுபடிச்சு அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கென்யா மஃபூக் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டு இனிமையான காலை பொழுது வணக்கம். சிவானே கோயம்புத்தூர்லிருந்து பாலு வந்திருக்கிறாங்க. இன்று நான் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா, மகன் ராஜா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. 6:10 இதிரதனம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மெஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹயக்கா இனிய காலை நேர வணக்கம். ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதா குடும்பம், திபா குடும்பம், கொடக்கலை ட்ரைட்டன் சொன்னவங்க யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து வந்திருக்கிறாங்க. பாஸ் தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்த கொள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அவினாசி வைஜெயந்தி மாலை வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மீப்பிடி கந்தையில இருந்து கலா வந்திருக்கிறாங்க. சுஜு மற்றும் சுது ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஹட்டன் கலாதேவி ஐயா துறை வந்திருக்கிறாங்க. முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 15 தரிசனி குடிசைகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பசனையூர்ல இருந்து AS பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. இதுவே இசை சுதன் வந்திருக்கிறாங்க. இதுவேளையே பெர்னாஷா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்துறந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. பேருவலி அலந்தகுடையிலிருந்து ஜே எம் ரேஷ்வான் வந்திருக்கிறாங்க. இதேவேளை பாடல்களும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக லண்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக குமுதராஜா வந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் தடம் திரைப்படத்துக்காக.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அனுஷ்ணங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் காற்றலியின் காதலியா ஜெய்சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம், சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலோடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சேனாதிபதி அனுர இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடையிலான சந்திப்பு, அதனிடத்தில் மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதான தமிழ்கள் இன்றைய தினம் நாளடுகளில் பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிற அதனிடத்தில் நெருக்கடிகளின் போது இந்தியா வழங்கிய ஆதரவை பாராட்டுகிறோம் என பாரதத்தின் பாதுகாப்பு அமைச்சருடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் பம்பலப்பிட்டி முதல் தெஹிவளை வரையிலான சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்தான தகவல்கள், துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட கொண்டே ரஞ்சி மேல்மாகாண வழக்கு குற்றப்பியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதான செய்திகள், அதனிடத்தில் செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிற தகவல்களும், அதனிடத்தில் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை என சாணக்கி நம்பி தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் முக்கியமானதாக அமைகிறது. இதனிடம் 2015-16 ஒப்பந்தத்தை மாற்றம் செய்தே தரமற்ற நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக மற்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஊழியர் சேமலாப நிதியின் நிலுவை பணம் 4,500 மில்லியன் இன்று அவரது கைகளில் என்பதான ஒரு தகவல் சம்பந்த வித்யாரத்ன அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்திய தகவல் வெளியாகி இருக்கிறது. பெருந்தோட்டத்துறை மக்கள் தொடர்பில் அரசு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மனு கணேசன் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் போது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்திய 10,000 வீட்டுத் திட்டத்தின் இந்த ஆண்டில் 2,550 வீடுகள் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் முக்கியமானதாக அமைகிறது. பிரதானமாக இந்த விடுமைப்பு குறித்து மனோகணேசன் எம்பி தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் உரையாற்றும் போதே இந்த விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டன. இவை தவிர மேலும் சில செய்திகள் காணப்படுகின்றன, அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படம் இவ்வாறு வெளியாகிறது. ஜனபதி இந்திய ஆராய்ச்சி கமிட்டி பிள்ளையன என்பதான தகவலாகவே இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அதே நேரம் தினமின பத்திரிகையிலும் இது தொடர்பான ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிற நிலையில் இந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பிரதானமாக மஜ்ஜாவரம மடின்ன இந்தியாவை பூர்ண சகை அவசிய என்பதாகவும் இந்த தகவல் தரப்படும். போதைப் பொருள் ஒழிப்புக்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்பதான கோரிக்கையினை ஜனாதிபதியும் முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான தகவல்கள் தினகரன் பத்திரிகை இணைய பத்திரிகை தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கிற நேரத்தில் அருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது, இந்து லங்கா கிவ்சும் துணக் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கின்றோம். இப்போது நாங்கள் இந்த பிரதான செய்தி குறித்து தான் கவனம் செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் இலங்கை இந்தியா மூன்று ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு முன்னிலையில் கைச்சாத்து என்பதான தகவலாக இது தரப்படுகிறது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் மற்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடன் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தற்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதோடு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு உத்தியோகபூர்வமாக இந்நாட்டுக்கு வர இருந்துள்ளமை 38 ஆண்டுகளுக்கு பின்னர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் நிலவும் பாதுகாப்பு, பொருளாதாரம், சமுத்திர மற்றும் பிராந்திய பங்களிப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று தொடர்புகள் பரஸ்பர நன்மை கிடைக்கும் வகையில் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையின் போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய திட்டம் குறித்து ஜனாதிபதி இங்கு விளக்கம் அளித்ததோடு இந்து சமுத்திர பிராந்தியம் போதைப்பொருள் வர்த்தகங்களின் மையமாக மாறியுள்ளதால் போதைப்பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது இந்தியாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள இலங்கை போதைப்பொருள் வர்த்தகர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இலங்கை நெருக்கடிகளை எதிர்நோக்கிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி இதன்போது விசேடமாக பாராட்டியிருக்கிறார். இந்து சமுதிர பிராந்தியத்தின் அமைதியை பாதுகாப்பதற்காக இலங்கையின் தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, தேசிய மற்றும் பிராந்திய தேவைகளுக்காக இலங்கை தனது முடிவுகளை எடுக்கும்போதும் ஒரு இறையாண்மையுள்ள நாடாக உலகின் பல்வேறு நாடுகளுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் இணைகின்ற போதும் பிராந்தியத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே செயற்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்து சமுதிர பிராந்தியத்தில் மோதல்கள் ஏற்படாதவாறு அதனை அமைதியான பிராந்தியமாக பேணுவதற்கு இலங்கை வழங்கும் பங்களிப்பை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இதன்போதும் விசேடமாக பாராட்டியிருக்கிறார். இதுநேரம் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் உட்கட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்தியா ராணுவம் வழங்கிய பங்களிப்பை இதன்போது குறிப்பாக பாராட்டிய ஜனாதிபதி, இலங்கை பாதுகாப்பு படைகளின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் கைச்சாத்திரப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அயல் நாட்டுக்கும் முதலிடம் என்ற வெளிநாட்டுக் கொள்கையில் இலங்கை இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாகும் என தெரிவித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர், ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்குவின் தலைமையின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பாராட்டி பேசியிருக்கிறார். மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாகவும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு இலங்கை மீனவர்களின் முக்கிய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வது குறித்தும் இப்பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் இணைந்து ஒத்துழைப்புடன் செயற்படுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான முக்கியப்படியாக கைச்சாத்திரப்பட்ட 3 புதிய ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் முன்னிலையில் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. இலங்கை விமானப்படைக்காக L-70 துப்பாக்கிகளின் நவீனமயப்படுத்தல் ஒப்பந்தம், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரிக்கும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு கல்லூரிக்கும் இடையிலான கல்விசார் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் மற்றும் இலங்கை மாணவர் படையணி மற்றும் இந்திய மாணவர் படையணி ஆகியவற்றுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தம் ஆகிய 3 ஒப்பந்தங்களும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற ஜெனரல் அருண ஜெயசேகர் மற்றும் இலங்கைக்கான இந்திய வீரர் சானியர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் இங்கு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் குருணாகல் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட 3 வேலை பாலங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் ஆகியோர் இணைய வெளியூடாக அதிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தித்தா சூறாவளிக்கு பின்னர் அத்தியாவசிய வீதிகளையும் வெள்ளமைப்பதற்காக இந்தியாவினால் வழங்கப்பட்ட புனரமைப்பு உதவி திட்டத்தின் பகுதியாகவே பன்சேகம குருநாகல் அதிரத்தில் கெபல்லேவ குருநாகல் மற்றும் பழுகாமம் மட்டக்களப்பு ஆகிய பாதைகளில் நிர்மாணிக்கப்பட்ட வேலி பாலங்கள் இவ்வாறு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற ஜெனரல் அருண் ஜெயசேகர, ஜனாதிபதி சனத் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஜனாதிபதி சிரேஷ மேலதிக செயலாளர் ரோஷன் கமிகே உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது பிரதானமான தகவலாக வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு முக்கியமானதாக அமைந்திருந்தது. இதே நேரத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவுகளை பேணுவது குறித்தும் எதிர்வரும் காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நேரத்தில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிற போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதுநேரம் மற்றொரு தகவலாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நெருக்கடி நேரத்தில் இந்தியா துணை நிற்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் இதில் பிரதானமாக இலங்கை எப்போது நெருக்கடி எதிர்நோக்கினாலும் இந்தியா எப்போதும் இலங்கையுடன் உறுதியாக துணை நிற்கும் என்றும் இரு நாடுகளுக்கும் நெருங்கிய கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்புகளை பகிர்ந்து கொள்கின்றன, இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள இந்திய வம்சாவளியினுடனான சந்திப்பிலேயே நேற்று முன்தினம் பங்கேற்றிருப்பதாகவும் அங்கு அவர் கருத்து வெளியிடும் போது இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. 2014 2 trillion ஆக இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் தோராயமாக 4 trillion ஆக 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதையும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதே நேரத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் 38 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதில் 2014 முன் 4 இருந்த 8 முக்கிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் அடங்கும். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் தாய். இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கான வாய்ப்பை திறக்கிறது. இந்தியாவின் வளர்ந்து வரும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார திறன்களை பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் உலகளாவிய நன்மதிப்பு மற்றும் அந்தஸ்து கணிதம் உயர்ந்ததுக்கு பிரதமர் நரேந்திர மோடியை காரணம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சர்வதேச அரங்கில் இந்தியா பேசும்போது உலகம் உற்று கவனிக்கிறது. இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் செயல்படுகிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வெறும் ₹600 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை மட்டுமே ஏற்றுமதி செய்து வந்தது. இந்த எண்ணிக்கை இக்காலத்திலும் இல்லாதளவாக தோராயமாக 39,000 கோடி எட்டியிருக்கிறது. தோராயமாக 25 கோடி இந்தியர்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை கூர்மையாக குறைந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ், மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், பிரதி அமைச்சர் சுந்தர்லிங் பிரதீப், இலங்கைக்கான இந்திய சனிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருப்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய தகவல் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நேற்றைய தினம் மலேக மக்களுக்கான காணி உரித்து குறித்தான விடயம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. மனோ கணேசன் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். மலைய மக்களுக்கான காணிகள் டெல்லியிலிருந்து வராது என்றும், இலங்கையில் தான் காணியை வழங்க வேண்டும், பெருந்தோட்ட மக்களை ஏமாற்றும் செயற்பாடு தொடர்ந்து ஈடுபட வேண்டாம் என்றும், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் ஒரு கோரிக்கையினை இவ்வாறு விடுத்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதில் மேலும் சில விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த காலங்களில் மலேக அரசியல் பிரதிகள் மலேகத்துக்கு ஏதும் செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவரால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கடந்த அரசாங்களினால் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுபடுத்தப்படாத வீடுகள் இந்த காலப்பகுதிக்குள் முழுமையாக புனரமைக்கப்பட்டு பயனாளர்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அதன் எண்ணிக்கை எத்தனை? அரசாங்கத்தினால் காணிகள் வழங்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ள வீடுகளின் எண்ணிக்கை எத்தனை? தேசிய மக்கள் சக்தியின் ஹெட்டர் புரடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காணி ஒதுக்கீட்டு பயனாளிகளின் எத்தனை? 2025 வரவு செலவு திட்டத்தில் மலைக அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? சட்டத்தால் உருவாக்கப்பட்ட மலைக அபிவிருத்தி அதிகார சபை இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதா? இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் முன்னிலைப்பட்ட 10,000 வீட்டு திட்டத்தில் இவர் நின்றளவில் எத்தனை வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள? கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி மலையகத்தில் 2,000 பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணத்தின் சட்டப்பூர்வ அந்தஸ்து என்ன? டிட்வா தாக்கத்தை தொடர்ந்து மலையகத்தின் தொடர்மாடி வீட்டுத் திட்டத்தை அமைக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதா? 2025 ஆண்டுக்குள் 6,000 வீடுகளை நிர்மாணிப்பதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டு குறிப்பிட்டார். ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. கடந்த காலங்களில் மலேக அரசியல் பிரதிகள் மலையகத்துக்கு ஏதும் செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது, முற்றிலும் தவறானது. கடந்த காலங்களில் இந்திய அரசுடன் கலந்துரையாடி 10,000 வீட்டுத் திட்டத்துக்கான நிதி ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மலைய மக்களுக்கான காணி புதுடில் இருந்து வராது, இங்குதான் காணி வழங்க வேண்டும், பிறந்தோட்ட மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டாம் என்பதாக அவர் ஒரு கருத்தினை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது பாராளுமன்ற உறுப்பினர் தொழில்நுட்ப கூட்டத் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்த கருத்து. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இந்திய 10,000 வீட்டு திட்டத்தின் இந்த ஆண்டில் 2,529 வீடுகள் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பு என்பதாக பிரதமர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இந்திய நிதியின் 10,000 வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் 2,529 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதேவேளையும் மலேக பெருந்தோட்ட மக்களின் வசதி கருதி அடுக்குமாடி குடியிருப்புகளை நிர்மாணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதோடும் அது சம்பந்தமாக இதுவரை இறுதி முடிவுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மலைக பெருந்தோட்ட பகுதியில் தேயிலை பரிசுகை கொதுக்கப்பட்ட காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதை தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கலாம் என்பதோடு அக்காணிகள் வரையறுக்கப்பட்டவையாகவும் மண் சரிவு அபாயத்துக்குட்பட்டுள்ள காரணத்தினால் அது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவரால் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் பெருந்தோட்ட பகுதிகளில் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட 962 வீடுகளின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இவற்றில் 629 வீடுகள் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய வீடுகளை கையளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தகவலை தெரிவித்திருக்கிறார். அதேநேரத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணிகள் பேரிடர் வீட்டுத் திட்டங்கள், இந்திய வீட்டுத் திட்டம் மற்றும் தோட்ட வீட்டுத் திட்டங்கள் ஆகிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பேரிடர் வீட்டுத் திட்டங்களின் கீழ் மாவட்ட செயலகங்கள் ஊடாக தற்போது 392 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதேவேளை 118 வீடுகளின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பயனாளிகளுக்கு கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய நிதியுடன் 10,000 வீட்டுத் திட்டங்கள் 4 கட்டத்தின் நிர்மாணிக்கும் 1,300 வீடுகளில் 522 வீடுகளின் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்து பயனாளிகளும் கையளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மலேக மக்களுக்கு 10 பேச்சு காணியுடன் கூடிய வீடொன்றை வழங்குவதே அரசாங்கத்தின் கொள்கை என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். 20 வருட காலமாக நிலுவையில் இருந்த மலேக மக்களுக்கான ஊழியர் சேமலாப நிதி நிலுவை பணம் ₹4,500 மில்லியன் இன்று அவரது கைகளில். கண்டி மாவட்ட செயலகத்தில் விசேட வைபவம் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் கடந்த 20 வருட காலமாக நிலுவையில் இருந்த மலேக மக்களுக்கான ஊழியர் சேமலாப நிதி நிலுவை பணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைய தினம் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளது என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் கண்டியில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற இருப்பதாகவும், அதில் வைத்து 4,500 மில்லியன் ரூபாய் அந்த மக்களிடம் கையளிக்கப்பட இருப்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதே நேரம் நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்றத்தில் கருத்துரையாற்றும் போதும், 20 வருடங்களாக பெற்றுக் கொடுக்க முடியாத ஊழியர் சேமலாப நிதி நிலுவையை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட துரித நடவடிக்கையின் பலனாகவே இன்று அந்த நிதியை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வெளியின் போது மனோ கணேசன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு மேலதிகமாக அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சங்கள் எங்கும் இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை மற்றும் எல்கடுவ தோட்ட நிறுவனம் ஆகிய மூன்று அரசு தோட்ட நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது பணியாற்றி வரும் 10,000 மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செலுத்தப்படாமல் இருந்த 4,500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சட்ட ரீதியான நிலுவைத் தொகையை வழங்குவதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த நிலுவை கொடுப்பனவுகளை வழங்கும் நிகழ்வு இன்று கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அதற்கமைய அரசு தோட்ட கூட்டு தாபனத்தின் 3000 ஊழியர்களுக்கு 1,961 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையும் மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபையின் 6,123 ஊழியர்களுக்கு 2,024 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையும் எல்கடுவ தோட்ட நிறுவனத்தின் 1,000 ஊழியர்களுக்கு 503 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையும் தோராயமாக 4,500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை வழங்குவதற்கே அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதான கருத்தினையும் அமைச்சர் சமது வித்யாரத்னன் நேற்றைய தினம் சபையில் கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்பு அமைச்சருடைய விஜயத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசும் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான தகவலை நாங்கள் நாளிடங்களிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இலங்கை பாரத நட்புறவு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் சஜித் வலியுறுத்து என்பதான செய்தியாக அமைகிறது. இதனிடத்தில் தினகரன் பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அமைக்கலாம். சஜித் பிரேமதாசுவை சந்தித்த ராஜ்நாத் சிங் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. அந்த வகையில் இந்த சந்திப்பின் போது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் பிரதானமாக பரஸ்பர மரியாதை, இறையாண்மை, சமத்துவம், நம்பிக்கை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வலுவான மற்றும் பரஸ்பர நன்மையை பயக்கக்கூடிய உறவை பணி பாதுகாக்க வேண்டியது அவசியம் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறது. சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலவும் நீண்ட கால மற்றும் பன்முக தொடர்புகள் போலவே இருதரப்பினரும் பரஸ்பர நலனுக்காக இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே நிலவும் வரலாற்று ரீதியான கலாச்சாரம் மற்றும் மக்களிடையான தொடர்புகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான நெருக்கமான பயனுள்ள மற்றும் தொடர்ச்சியான உறவை பேணுவதன் முக்கியத்துவத்தை இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அருண பத்திரிகையினுடைய முக்கிய தலைப்புச் செய்தியை இவ்வாறு தரப்படுகிறது. விரலத்தீரையே அனவசர கடை வத்கரணவா விரல ஆரக்ஷக பார்த்து மீந்து என்பதாக இந்த தகவல் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வந்தி நொதுன்னு தீவத் வெண்ணினஹம் விரலத்தீரையே சஞ்சாரக ஹோட்டல் ஹிமியோ என்பதாக இந்த தகவலையும் எம் அருண பத்திரிகையை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே நஷ்டகடு வழங்காவிட்டால் நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற மாட்டோம் என ஹோட்டலினுடைய உரிமையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனிடத்தில் கரையோரங்களில் இருக்கிற சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான ஒரு செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பம்பலப்பட்டி முதல் தெய்வலை வரையிலான சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பம்பலப்பட்டி முதல் தெஹிவளை வரையிலான பகுதிகளில் இவ்வாறான கட்டிடங்கள் இருந்து வரும் நிலையில் அது தொடர்பான செயற்பாடுகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் கடற்கரை அண்மித்த பகுதியில் அத்துமீறி அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டவிரோத கட்டிடங்களையும் உடைத்து அப்புறப்படுத்துவதற்கு கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலோபாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் முதற்கட்டமாக பம்பலப்பட்டி மெரன் டிரைவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் 8 பேருக்கு சொந்தமான 19 சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலோபாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் பி பி டோனி பிரதீப் குமார் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த சட்டவிரோத கட்டிடங்களையும் அங்குள்ள அனைத்து பொருட்களையும் அகற்றுமாறு உரிமையாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததே. அவ்வாறு அகற்றப்படாத கட்டிடங்கள் இவ்வித முன்னறிவித்தலுமின்றி திணைக்களத்தின் தலையீட்டில் உடைக்கப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டு அகற்றப்படவிருக்கிறேன். எனவே இதன்போது ஏற்படும் சேதங்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்காது என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே 57வது கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலோபாய சட்டத்தின் 31(4) சரத்தின் பிரகாரம் உரிய அனுமதி பத்திரமின்றி கரையோர வலயத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ள எந்தவொரு கட்டிடத்தையும் நீதிமன்ற உத்தரவின்றி உடைத்து அகற்றுவதற்கே கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலோபாய திணைக்களத்துக்கு சட்ட ரீதியான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பீச் வாடி என்ற உணவகத்தை இடித்து அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிவித்தலை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. குறித்த உணவகத்தை நடத்தி வரும் பீச் வாடி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சமத் மொராயஸ் மற்றும் பிராங்க் குணவர்தன் ஆகியோர் அடங்கிய நீதிரசர் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி ஃபைசல் முஸ்தபா தனது சேவை பெறுநருக்கு சொந்தமான இந்த உணவகம் 1978 பதிவு செய்யப்பட்டு நிறுவப்பட்டதாகவும் அதற்கு தேவையான அனைத்து அரசு நிறுவனங்களதும் அனுமதிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்ததாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ரயில் திணைக்களமிருந்து குத்தகை அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட காணியிலே இந்த உணவகம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 1983 கொண்டுவரப்பட்ட கரையோர பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பினதே குறித்த இடத்தில் இந்த உணவகம் இயங்கி வருவதாகவும் ஜனாதிபதி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் 31(2) பிரிவின் கீழ் குறித்த கட்டடத்தை இடித்தகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் அறிவித்தல் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவித்தல் முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது என்றும் ஜனாதிபதி இவ்வாறு வாதிட்டிருக்கிறார். குறித்த கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அனுமதியற்ற கட்டுமானங்களை அகற்றுவதற்கு தனது சேவை பெறுநர் எந்தவித ஆட்சேபனைகளையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எனினும் அனைத்து சட்டப்பூர்வமான தேவைகளையும் பூர்த்தி செய்து இயங்கி வருகின்ற தனது சேவை பெறுநர் உணவகத்தையும் இடித்து அகற்றுவதற்கு தீர்மானித்திருப்பது நியாயமானதல்ல என்றும் ஜனாதிபதி ஃபைசல் முஸ்தபா நீதிமன்றத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிற. எனவே இந்த மனு மீதான விசாரணைகள் நிறைவடைந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் குறித்த கட்டடத்தை இடித்தகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் பிறப்பிக்கப்பட்ட அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. அதுவரை குறித்த உணவகத்தை இடித்தகற்றுவதற்காக பிறப்பிக்கப்பட்ட அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் சட்டத்தரணி சஞ்சீவ கழு ஆராய்ச்சியின் அறிவித்தல் பிறகு சட்டத்தரணிகளான புலஸ்தி ரூபசிங்க ஹசன் இல்ஹாம் உள்ளிட்ட சட்டத்தரணியுடன் ஜனாபிசரந்தையும் ஃபைசல் முஸ்தபா ஆஜராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி போராடுத்திருக்கிறோம். மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. டுபாயில் இருந்து அழைத்து வரப்பட்ட குண்டே ரஞ்சி மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைப்பு என்பதான தகவல் வெளியாகிறது. நாட்டினுள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடு சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் டுபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த முக்கிய புள்ளி என அறியப்படும் ரஞ்சித் குமார் எனும் குண்டே ரஞ்சி மேலதிக விசாரணைகளுக்காக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு செல்லப்பட்டார். நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற பாதள உலக கும்பல் உறுப்பினர் அறியப்படும் ரஞ்சித் குமார் எனும் கொண்டே ரஞ்சி அண்மையில் துபாயில் வைத்து அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 37 வயதுடைய இந்த சந்தேக நபர் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்திய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தனது கையெடுக்க தொலைபேசியில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஏப்ரல் 15 கைது செய்யப்பட்டார். கந்தானை பகுதியைச் சேர்ந்த இவருடன் இவரது மனைவி மற்றும் பிள்ளைகளும் அங்கிருந்த போது கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து டுபாயில் விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரிடம் அந்நாட்டு விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் குறித்த விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் அந்நாட்டு அதிகாரிகளால் நேற்றைய தினம் காலை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டார். டுபாயிலிருந்து பிளை டுபாய் நிறுவனத்துக்கு சொந்தமான FZ-579 என்ற விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க சர்வதேச மாலயத்தை வந்திருந்த சந்தேக நபரையும் அங்கு காத்திருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள். விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். பின்னர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேலியகுடம் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பாதள உலக குழு தலைவர் என அறியப்படும் கனிமுல சஞ்சீவ் என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த இவர் தாக்குதல் சம்பவம் அச்சுறுத்தல் விடுத்தமை மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தோடு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஏற்கனவே 12 சந்தர்ப்பங்களில் போலீசாரால் ரஞ்சித் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் இரு பெண்கள் கைது என்பதான ஒரு செய்தியினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. கட்சிநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 53.72 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் எனப்படும் கஞ்சா போதைப் பொருளை கடத்த முயன்ற இரு இலங்கை பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இரு பெண்களும் 33 மற்றும் 35 வயதுடையவர்கள் என இவ்வாறு கண்டறியப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அதே நேரத்தில் இவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல்கள் குறிப்பிடப்படுது. கொழும்பில் தெமட்டுக்குடம் மற்றும் தொடரலங்க பகுதிகள் வசிக்கும் வர்த்தக பெண்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள இவர்கள் நேற்று காலை சுமார் 10:55 அளவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL-403 என்ற விமானத்தில் கட்டாயக்கு விமானத்தை வந்தடைந்தார்கள். விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கொண்டு வந்திருந்த 2 பயணப்பகுதிகளுக்குள் குஷ்போதைப் பொருள் அடைக்கப்பட்டிருந்தது. 5 காற்றுப்புகாத பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அந்த பகுதிகள் மொத்தமாக சுமார் 5.372 கிலோகிராம் குஷ்கஞ்சா இருந்ததாகவும் அதன் சந்தை பெறுமதியில் சுமார் 53.72 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சந்தை நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக மதானத்தினை செலுத்தலாம். இன்றைய தினம் தினமின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறதே. யகபாலன சமய மைத்ரி குணரத்ன அசங்கல கல்லங்குரு கிவ்சுமன் டொலர் லட்ச பாலுவக்க பாடுவாக்க என்பதாக தினமின பத்திரிகை இவ்வாறு ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நல்லாட்சி காலப்பகுதியில் மேற்கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தி. அதே நேரத்தில் 15 லட்சம் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவும் தினமின பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. 2015-16 காலப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட லங்கா கோல் கம்பெனியின் சார்பில் அதன் தலைவர் மைத்ரி குணரத்ன மேற்கொண்ட நிலக்கரி ஒப்பந்தத்தால் 1.57 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2015-16 காலப்பகுதியில் நுரைச்சோலை லக்விஜய மின்நிலையத்திற்கு நிலக்கரி கொள்முதல் செய்வதற்காக லிபர்டி கொமோடிட்டிஸ் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளில் மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக சுமார் 1.57 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை நடத்தும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் நேற்று முன்தினம் சாட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. லங்கா கோல் கம்பெனி சார்பாக அன்றைய தலைவராக பணியாற்றிய தற்போது ஜனாதிபதி சிறதனை மைத்ரி குணரத்ன என்பவரை இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தார். மின்சக்தி மற்றும் புதுப்பிக்க சக்தி அமைச்சின் அன்றைய மேலதிக செயலாளராக கடமையாற்றிய டி அமரதுங் என்பவரை இது தொடர்பான சாட்சியத்தை அளித்திருக்கிறார். இந்த நிலக்கரி கொள்முதல் குறித்து ஆராய்வதற்காக அன்றைய அமைச்சர் செயலாளர் கலாநிதி சுரேஷ் பட்டுக்கொடுவினால் அமைக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவின் தலைவராகவும் அமரதுங்க
பணியாற்றி இருந்தார். நேற்று முன்தினம் சாட்சியம் அளித்த அமர துங்க 2015-16 காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட உடனடி நிலக்கரி கொள்முதல் தொடர்பாக தமது குழு விசாரணை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். அமர துங்கவின் சாட்சியத்தின்படி லக்விஜி மின் நிலையத்திற்கு விநியோகிக்கப்பட வேண்டிய நிலக்கரியின் தரம் மற்றும் அது நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை விட குறைந்த பட்சத்தில் இருந்ததாகவும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதும் முக்கியமான தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விநியோசனமிருந்து அறவிடப்பட வேண்டிய அபராதம் தொடர்பாக மூல ஒப்பந்த ஆவணங்களிலிருந்து நிபந்தனைகள் இறுதி ஒப்பந்தத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன. தொழில்நுட்ப மதிப்பீட்டுக் குழு மற்றும் கொள்முதல் குழு சமர்ப்பித்த விடயங்கள் சரியாக பின்பற்றாமல் இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக மருத்துவங்க ஆணைக்குழு விசாரணைகளின் போது இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம். ஞாயிற்றுக்கிழமை யாழில் மாபெரும் மக்கள் பேரணி என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் இலங்கை அரசின் தலையீடற்ற சர்வதேச நிதி விசாரணை பொறுமுறை அவசியம் என்பதை உள்ளடங்கலாக தமிழ் மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களை வருத்தி தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் எதிரும் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மக்கள் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. இதுகுறித்து தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, செம்மணி சித்துப்பாத்து மனித பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 600 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவை தமிழின படுகொலைக்கான சாட்சியங்களாக வெளிவந்திருக்கின்றன. இந்த சான்று பொருட்கள் இக்குற்றத்தை இழைத்த தரப்பான இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதானது அவற்றை சேதப்படுத்தி குற்றங்களை நிரூபிக்க இயலாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை கொண்டிருக்கிறது. எனவே குற்றமளித்த தரப்பான இலங்கை அரசின் தலையீடுகள் எவையும் அற்ற வகையில் செம்மணி சித்துப்பாத்து மனித பகுதிகளை உள்ளிட்ட சகல மனித பகுதிகளினதும் மகள் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுத்தல், அதற்கென சர்வதேச தடவியல் நிபுணர்களையும் பணியில் ஈடுபடுத்துதல் மற்றும் மகிழ்ந்தெடுக்கப்படும் சான்று பொருட்களை உரியவாறு பாதுகாத்தல் என்பன உள்ளிட்ட அனைத்து செயல்முறைகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் முழுமையான பொறுப்பின் கீழ் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய விடயம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 10 அளவில் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அருகாமையில் உள்ள கைலாச பிள்ளையார் கோயில் முன்றலில் ஆரம்பமாக இருக்கும் பேரணியில் பங்கேற்குமாறு சகல தரப்பினருக்கும் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இல்லை, சபையில் அறிவித்தார் சாணக்கியன் எம்பி என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. உள்நாட்டு பொறிமுறைகள் மீது பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு நம்பிக்கையில்லை, அந்த சமூகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ற வகையில் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் உள்நாட்டு பொறிமுறைகளை மட்டும் ஒரு போதுமான தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் பதிவு செய்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைகள் தனது வெளிப்படுத்தல் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தி வெளிப்படுத்தி மிகுதியாக உள்ள காலப்பகுதிக்குள் முன்னேற்றகரமான நகர்வுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்திருக்கிறார். உயர்சானிகர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாடு என்னவென்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சானிகள் இலங்கை தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ள அறிக்கை மற்றும் அதற்கு இலங்கை அரசாங்கம் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலை அடிப்படையாக கொண்டு நிலையற்கட்டளை 27(2) நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சாணக்கியன் எம்பி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மோதல் தொடர்பான மனித உரிமை முறைகள் பற்றிய நம்பகமான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கும் போதிய சான்றுகள் உள்ள நபர்களை தகுதியுள்ள நீதிமன்றங்களில் முன்கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. மனித உரிமைகள் பேரவையின் முன் அரசாங்கம் இருந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதா? விசாரணைகளின் பொறுப்புக்குரல் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய மனித உரிமைகள் பேரவைக்கு அளிக்கப்பட்ட பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகள் போதுமானவையாயின அரசாங்கம் கருதுகின்றதா? பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு தொடர்கள் குறித்து சர்வதேச ரீதியில் அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலைப்பாடு என்ன? இதில் 2018 சட்டம் ஏதேனும் வழக்கு தொடரில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா? மேலும் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான நம்பகமான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறதா? உள்நாட்டு வழிமுறைகள் மீது பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும் அந்த சமூகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ற வகையில் தவுள் பாதிக்கப்பட்ட சமூகம் உள்நாட்டு வழிமுறைகளை மட்டும் ஒரு போதுமான தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் பதிவு செய்கிறேன். இந்த சூழலில் அர்த்தமுள்ள சர்வதேச பங்கேற்பு, சுயாதீன அரசு வழக்கறிஞர்கள், சர்வதேச தடவியல் நிபுணத்துவம், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் கட்டளை பொறுப்பு உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை முறைகள் மற்றும் சர்வதேச குற்றங்கள் பற்றிய விசாரணை தொடர்பாக மனித உரிமைகள் பேரவைக்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள நிலைப்பாடு என்ன? அதேபோல் செம்மணி சித்துப்பாத்திய மனித புதைகுழியில் இதுவரை 582 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் அறிக்கை மற்றும் சர்வதேச தடவியல் உதவி குறித்து மனித உரிமைகள் பேரவைக்கு அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலைப்பாடு என்ன? பாதுகாப்பு படையினரால் முன்னர் பயன்படுத்தப்பட்ட நிலங்களில் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. ராணுவம், தொல்பொருள் திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாபலி அதிகார சபை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது
உரிமை கோரப்படும் அனைத்து நிலங்கள் தொடர்பாகவும் சர்வதேச சந்திக்கே வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் எவை என்பதை அமைச்சர் தெரிவிப்பாரா? 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் நடைமுறையில் அவ்வாறான தன்மை ஏதும் காணப்படவில்லை. ஒரு சில பகுதிகள் மாத்திரம் குறுகிய மட்டத்தில் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஒரு சில வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன. காணி விடுப்பு தொடர்பில் அரசாங்கம் தனது உறுதியான நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு அறிவிக்க வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு உடனடியாக இடைக்கால தடை விதித்தல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல் மற்றும் அச்சட்டத்தை முழுமையாக நீக்குதல் தொடர்பாக அரசாங்கம் சர்வதேசத்தில் வழங்கியுள்ள உறுதிமொழி என்ன? தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை காட்டிலும் பாரதூரமானது என்று குறிப்பிடப்படுகிறது. மாநிலசபை தேர்தல்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி புதிய அரசியலமைப்பு மற்றும் அர்த்தமுள்ள அதிகாரப்பகிர்வு ஆகியவற்றுக்கான காலவரிசை மற்றும் நிலைப்பாடு குறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு அரசாங்கம் தெரிவித்துள்ள பதில் என்ன? மாநிலசபை தேர்தல் பற்றி ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் நானும் உறுப்பினராக உள்ளேன். அந்த காலத்தை இழுத்தடிக்கும் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. பொறுப்புக்குரல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு தொடர்பில் அரசாங்கம் இவ்வாறான வெளிப்படையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது. பொறுப்புக்குரல் விவகாரத்தில் அரசாங்கம் மந்தகதியாகவே செயற்படுகிறது. உள்ளக விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்கள் மறுத்திருக்கிறார்கள். கடந்த மாதம் 31 இடம்பெற்ற காணாமல் போன தினத்தில் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் உள்ளக விசாரணை ஊடாகவே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சர்வதேசத்துக்கு கூறப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துமாறும் கோரினும் கடந்த 2 வருட காலத்தில் பேசுபொருள் ஆகிய பல விடயங்கள் தொடர்பான விசாரணைகளில் திருப்திகரமாக இல்லை என்று உயர்ஸ்தானிகர் தனது அறிக்கையில் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு சில ஊடகங்கள் இதனை தெளிவுபடுத்தி அறிக்கையிட்டிருக்கின்றன. இன்றும் காலம் உள்ளது. அதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்ஸ்தானிகரின் அறிவிப்பை வரவேற்கிறோம். பல்வேறு படுகொலையுடன் தொடர்புடைய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உயிர்த்தை ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டதை பெரும்பாலான மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்பதாகவும் சாணக்கியன் எம்பி இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார். இதே நேரம் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்த ஒரு கருத்தும் இருக்கிறது. குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிளம் இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றீர்கள். உள்நாட்டு பொறிமுறையின் மீது திருப்தி இல்லை என்பதையும் சாணக்கி நம்பி வெளிப்படுத்தியிருந்த நிலையில் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு வெளிவிகார அமைச்சர் அளித்திருக்கிற பதில் இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவே தீர்வும் அதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் ஒழிப்பு உட்பட பல்வேறு விடயங்களுக்கு தமது ஆதரவை வழங்கியுள்ளார் என்றாலும் அவரது அறிக்கையின் பிரதான கருத்துக்கு நாம் இணக்கம் வெளியிட மாட்டோம் என்பதுடன் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக விசாரணைகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் இடம்பெறும் என மீண்டும் தெளிவாக வலியுறுத்துகிறோம் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு கூறுகிறார். அத்துடன் உள்நாட்டு பொறிமுறை பலப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நிதியை பெற்றுக் கொடுக்கும் பணிகளும்

குற்றச்சாட்டுகள் எவ்வாறு இருந்தாலும் எனவே உள்நாட்டு பொறிமுறையூடாக தேவையான நடவடிக்கைகள் சரியான விதத்தில் எடுக்கப்படும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புவதாக அமைச்சர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே உள்நாட்டு பொறுமுறையூடாகவே தீர்வு வழங்கப்படும், அதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்து. ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் முன்வைத்துள்ள அறிக்கையின் பிரதான கருத்துக்கு நாம் இணங்கவில்லை. கடந்த காலத்திலும் இது தொடர்பில் நாம் கூறியிருக்கிறோம். எமது எதிர்ப்பையும் நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். உலக பொறுமுறை அரசாங்கம் செயற்படுத்தி வருகிறதே, அதன் பிரகாரம்தான் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டு வருகிறோம், காணிகளை விடுவித்தும் வருகிறோம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனர் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 36 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சத்ருகொண்டான் வந்தாறு மூலை மனித படுகொலைக்கு நீதி தேவை என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. மட்டக்களப்பு சத்ருகொண்டான் மற்றும் வந்தாறு மூலை பகுதியில் 36 ஆண்டுகளுக்கு முன் இடம்பெற்றுள்ள படுகொலைகள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி எம்பி ஸ்ரீநேசன் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்றுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்டு கைது செய்வதை நாம் வரவேற்கிறோம் என சபையில் குறிப்பிட்டவரும் இந்த கொடூரமான மனித படுகொலைகள் தொடர்பில் நீதிக்காக இயங்குவோருக்கான அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் சத்ருகொண்டான் வந்தாறு மூலை மனித படுகொலைக்கு நீதி தேவை என்பதை அவர் இவ்வாறு வலியுறுத்தி பேசியிருக்கிறார் என்பதான தகவல்கள் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கின்றன. அதில் அவர் குறிப்பிடும்போது பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி நீக்கம் தொடர்பான விவாதத்திலேயே அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி உண்மையில் தேவையற்றது என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவருக்கு கௌரவம் வழங்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அனாவசிய செலவுகளை ஏற்படுத்துகிற இந்த பதவி நீக்கப்படுவதை நாம் மகிழ்ச்சியடைகிறோம். அதாவது இன்றைய தினம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை மறக்க முடியாத ஒரு கரைபடிந்த நாள். அந்த வகையில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன்னர் 90 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் இருந்த ராணுவ அமைக்கு கொக்குவெல்ல பிள்ளையாரடி உள்ளிட்ட அப்பகுதியில் 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒரு வயதுக்குட்பட்ட 5 குழந்தைகளும் உள்ளடங்குவார்கள். 10 வயதுக்குட்பட்டவர்கள், 40 பேர் பெண்கள், 85 பேர் அதனையே தவிர வயது முதிர்ந்தவர்கள், 28 பேர் அதனோடு, மேலும் 25 பேராக மொத்தமாக 186 பேர் போய்ஸ் டவுன் என்று சொல்லப்படுகிற அந்த முகாமில் வைத்து அன்றைய தினம் அத்தனை பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்கள் ஒரே ஒருவர் மாத்திரம் கடுமையான காயங்களுடன் தப்பியிருந்தார். அவர்தான் கிருஷ்ணகுமார். அவர் இப்போதும் அயல்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக சந்திரிகா பண்டாநாயக்குமார் துங்க ஆட்சிக்கு வந்தபோது ஓய்வு பெற்ற நீதியரசர் பாலகிருஷ்ணர் தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருந்தார். அந்த ஆணைக்குழு மூலம் சில உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டிருந்தன. கொல்லப்பட்டவர்களின் புள்ளிபுரம் கூட அதன் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ராணுவ முகாமிக்கு காமினி வர்ணகுலசூரி என்பவரே பொறுப்பாக இருந்துள்ளார். 36 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. சம்பந்தப்பட்ட மக்கள் நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நீதி கிடைக்க சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும். குற்றவாளிகள் சுத்திகரிக்கப்படாத நாட்டில் ஜனநாயகம் செத்துவிடும், எனவே மனித உரிமைகளும் செத்துவிடும் என்பதை நிறுத்த விரும்புகிறேன் என்பதாக ஸ்ரீநேசன் எம்பி இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. புதிய விடுதி திட்டத்தின் மூலம் 16,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வசதிகளை வழங்க நடவடிக்கை என்பதாக பிரதமர் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. புதிய விடுதி திட்டத்தின் மூலம் 16,000 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதி வசதிகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான கொள்கை ஒன்றை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணியமர சூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தொழிற்பயிற்சி நிலையங்கள், சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் மற்றும் தொழிற்பயிற்சி பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் விடுதிகள் மற்றும் மாணவர்கள் நலமுறை நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி ரத்தினபுரி மாவட்ட எம்பி வசந்த புஷ்பகுமார் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2025 ஆண்டுக்கான விடுதி புனரமைப்பு செய்த திட்டத்துக்காக 376 மில்லியன் ரூபாயையும் 2026 ஆண்டின் விடுதி புனரமைப்புக்காக 453 மில்லியன் ரூபாயையும் ஒதுக்கியிருக்கிறது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 2026 ஆண்டுக்கான விடுதி புனரப்புக்காக 400 மில்லியன் ரூபாயையும் 2026 புதிய விடுதிகளை நிர்மாணிப்பதற்காக 1500 மில்லியன் ரூபாயையும் ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் உள்நாட்டு நிதியாகும். நாம் கடன் பெற்று இந்த விடுதி திட்டத்தை முன்னெடுக்கவில்லை. அதேபோன்று 2025 மற்றும் 2026 வர சில திட்டங்களின் மூலம் வெளிநாட்டு கடன்களின் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணியமர சூரிய இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த வகையில்
வெளிநாட்டு கடன்களின் கீழ் வடமேல் நகர அபிவிருத்தி திட்டம் மற்றும் சவுதி அபிவிருத்திக்கான கடனின் கீழ் விடுதிக்காக இந்த ஆண்டு 321 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. சபரகுமார்

0: மருத்துவப்பீடத்தின் நில உரம் திட்டத்தின் சவுதி கடனின் மூலம் விடுதி ஒன்றை நிர்மாணிப்பதற்காக 331 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதிகளை நவீனமயமாக்குவதற்காக வடமேல் நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 10.46 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டுக்காக 466 மில்லியன் ரூபாய், 2016 ஆண்டுக்காக 662.46 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியிருக்கிறார். இதேநேரம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. மன்னார் ராமேஸ்வரம் நேரடி பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் ஆராய்வு, முழுமையான விவரங்களை 2 வாரங்களில் வழங்க முடியும் என செல்வம் எம்பிக்கு அமைச்சர் அருணகுமார் திலக்க நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் பதிலளித்திருக்கிறார். மன்னார் ராமேஸ்வரம் நேரடி பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதோடு அது தொடர்பான முழுமையான விவரங்களை 2 வாரங்களில் வழங்க முடியும் என துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுராக் கருணா திலக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற செல்வம் அடைக்கலான நிம்பியின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறுகிறார். அதாவது பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்திலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மற்றும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் இடையே நேரடி பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்க திட்டம் 2 நாடுகளுக்கிடையேயான பண்பாட்டு சமூகம் மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கை. இந்த கப்பல் சேவை பிராந்திய இணைப்பை மேம்படுத்தி சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையிலான உறவுகளை ஊக்குவிக்கும் வகையில் அமையும். இந்த நேரடி பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திட்டம் அரசாங்கத்துக்கு உள்ளதா மற்றும் இதன் மூலம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் இங்கே கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் நேற்றைய தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிற முக்கியமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இது தொடர்பான செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கப்பல் சேவை தொடர்பில் ஆராய்ந்து முழுமையான விவரங்களை 2 வாரங்களில் வழங்க முடியும் என்று கூறப்படுகிறார். இந்த கப்பல் சேவையின் பொருளாதார, சமூக மற்றும் பாதுகாப்பு தாக்கங்களை குறித்த சாத்தியக்கூறு அல்லது மதிப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா, இந்த கப்பல் சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடு மற்றும் முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு, துறைமுகங்கள் மேம்பாடு மற்றும் சுங்க செயல்முறைகள் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளன, இந்த கப்பல் சேவையால் வடமாகாண மக்கள் மற்றும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பரஸ்பர உறவுகள் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கான பதிலை வழங்கிய அமைச்சர் அனுராக் கருணா திலக்க இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வுகள் மட்டுமே இடம்பெறுகின்றன என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது அவதானிக்கத்தக்க முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் இன்னும் தகவல் குறித்து பார்க்கலாம். 16 நகரங்களில் லைஃப் சிட்டிஸ் திட்டம் ரூபாய் 60 பில்லியன் நிதி ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம், ஹெட்டன், மாத்தளை, காலி உள்ளிட்ட நகரங்களும் அபிவிருத்தி என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த கருத்தினையை முன்வைத்து பேசியிருக்கிறார். இலங்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 16 நகரங்களை அதாவது லைஃப் சிட்டிஸாக அபிவிருத்தி செய்வதற்காக 60 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் கூறுகிறார். கண்டி, காலி, யாழ்ப்பாணம், ஹெட்டன், மாத்தளை, தமுத்தேகம் உட்பட 16 நகரங்களில் இந்த திட்டம் முதற்கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. 3 வருடங்களில் இந்த திட்டத்தை நிறைவு செய்வது அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் கூறப்படுகிறார். நகரங்களை வருமனே மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்தும் இடங்களாக அல்லாமல் ஒரு நாட்டின் பிரஜைகளாக அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய இடங்களாக மாற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சிங்களம், தமிழ், முஸ்லீம் என அனைத்து சமூகத்தினரும் தங்களுடைய நகரம் என்ற உணர்வுடன் பங்கேற்கும் வகையில் இந்த நகரங்கள் திட்டமிட்டு அபிவிருத்தி செய்யப்படும். மேலும் நகரங்கள் தெளிவான விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் மக்களின் வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்படும் என்றும், வர்த்தகர்கள் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை சுதந்திரமாக முன்னெடுக்கவும், சைக்கிள் ஓட்டுநர்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் பயணிக்கவும், பாதசாரிகள் தடையின்றி நடமாடவும், சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் தேவையான வசதிகள் இந்த லைஃப் சிட்டிஸ் திட்டத்தின் ஊடாக உருவாக்கப்படும். மக்கள் வாழ்வதற்கும் தொழில் செய்வதற்கும் பொழுதுபோக்கிற்கும் ஏற்ற வகையில் நகரங்களின் முழுமையான சூழலை மாற்றியமைப்பதே லைஃப் சிட்டிஸ் திட்டத்தின் பிரதான இலக்கு என அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதேநேரம் அவர் இன்னும் ஒரு கருத்தினையும் முன்வைத்து பேசியிருக்கிறார். ராஜபக்சேக்களின் அரசியல் யுகம் முடிந்துவிட்டது, மக்கள் அவர்களின் பிரச்சாரங்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பதான கருத்தினையும் அமைச்சர் பிமல் முன்வைக்கிறார். ராஜபக்சேக்கள் தமது ஊழல் மற்றும் மோசடிகளை மறைப்பதற்காக எத்தகைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் அவர்களின் அரசியல் யுகம் இலங்கையில் முடிவடைந்துவிட்டது என நகரபிவிருத்தி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இவ்வாறு கூறியிருக்கிறார். மக்கள் இனிமேலும் ராஜபக்சேகளின் பொய்யான பிரச்சாரங்களை நம்ப போவதில்லை எனவும் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 2022 ஆண்டுக்கு பின்னர் நாட்டில் புதிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. புதிய அரசியல் கலாச்சாரத்தை விரும்பும் மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். சிறிகொத்தா அல்லது மெதுமலன போன்ற இடங்களை மையமாக கொண்ட பாரம்பரிய அரசியலை மக்கள் விரும்புகிறனர் என்ற எண்ணத்திலே எதிர்க்கட்சிகள் இன்னமும் இருக்கின்றன. மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதை அவர்கள் இன்னமும் உணரவில்லை. அதுதான் எமது கவலை. நாம் இவரையும் பழிவாங்கவில்லை. அவ்வாறு செய்வதற்கான எந்த தேவையும் நமக்கு இல்லை. ஆனால் நாட்டை நாசமாக்கி மக்களின் வாழ்க்கையும் அதர பாதாளத்துக்கு தள்ளியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டத்தின் பிரகாரமே இடம்பெறுகின்றன. இதில் அரசாங்கம் எந்த விதமான தலையீட்டையும் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு தலையிட வேண்டிய தேவையும் அமைக்கலை. ராஜபக்சேவின் அரசியல் யுகம் முடிந்துவிட்டது. தமது ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்தான விடயத்தை திசை திருப்புவது காக சில செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். எது இவ்வாறு இருப்பினும் ராஜபக்சலின் அரசியல் யுகம் முடிந்துவிட்டது என்பதுவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறிய முக்கிய கருத்தாக நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். அந்த வகையில் ராஜபக்சலின் அரசியல் யுகம் முடிந்துவிட்டது, மக்கள் அவர்களின் பிரச்சாரங்களுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அத்துடன் நாம் இப்போது சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பரவேளைக்கு.
1: எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு, மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: வசந்தம் FM 102.6, 102.8.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு அர்ச்சனா எம்பிக்கு கடும் எச்சரிக்கை என்பதான செய்தியும், பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறான வகையில் தொடர்ந்தும் செயல்பட்டால் நிலையை கட்டளை கமைய உரிய தண்டனை வழங்க நேரிடும் என குழுக்களின் பிரதி தலைவரான ஹேமாலி வீரசேகரன் நேற்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் என்பதான செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். கோத்தாபே கைதில் ஏன் தாமதம் என்பதாக செல்லும் எம்பி ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். எமது இனத்தை அழித்தொழித்து நடத்தவர்கள் எமது மக்களின் அவலக்குரல். செம்மணியில் மக்களை புதைக்கும் போது அவர்கள் பட்ட வேதனைகள், முள்ளிவாய்க்காலில் தாய் தந்தை கண் முன்னே சூடுபட்டு விழுகின்ற போது அந்த மக்களின் நாள்குரல் என்று கர்மா என்ற ரீதியில் விரட்ட தொடங்கி இருக்கிறது என்பதாக செல்லும் அடைக்கலநாதன் நம்பி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் சில கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். பாராளுமன்ற நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற பாதுகாப்பு பணியார் தொகுதியின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டம் மூலம் மீதான விவாதத்திலே அவரிடம் கருத்து முன்வைக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலம் 25 வருடங்களுக்கு மேலாக அரசியல் கைதியாகி இருப்பவர்கள் குறித்தும் அவர் கருத்து வெளிப்படுத்தியிருந்ததோடு இந்த கைது நடவடிக்கைகள் குறித்தும் அவர் சில விடயங்களை பேசியிருக்கிறார். அந்த வகையில் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறேன் என்றும், ஊழல் தொடர்பாக கைது செய்யப்படுகிறவர்கள் மனித உரிமைகளில் ஈடுபட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் யார் எவர் என்று பார்க்காமல் நீங்கள் உங்களின் கைதிகளை செய்ய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பல சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஏன் கைது செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எமது இனத்தை இல்லாதொழிக்க நினைத்த மனித உரிமைகளை முறையுள்ளவர்களாக கருதப்படுகின்றவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கீழ்கொண்டு சென்றவர்களாக ராஜபக்சேக்களை நீதிமன்றம் கூறியிருக்கிறது. சந்தேக நபரான கோட்டாபே ராஜபக்சேவை கைது செய்வதில் ஏன் தாமதமாகிறது என்று தெரியவில்லை. தொடர்பில் விசாரணைகள் அவசியம். இந்த விசாரணைகளை சர்வதேச அனுசரணையுடன் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும், இதேவேளை கர்மா என்பதனை நான் நம்புவதில்லை, ஆனால் கர்மா என்பது இருக்கிறது என்பதனை உணரக்கூடியதாக உள்ளது. எமது இனத்தை அழிக்கொழித்த நினைத்தவர்கள் எமது மக்களின் அவலக்குரல். செம்மணியில் மக்களை புதைக்கும் போது அவர்கள் பட்ட வேதனைகள், முள்ளிவாய்க்காலில் தாய் தந்தை கண் முன்னே சூடுபட்டு விழுகின்ற போது அந்த மக்களின் அழுக்குரல் என்று கர்மா என்ற ரீதியில் செயற்பட தொடங்கி இருக்கிறது என்பதாக செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தன்னுடைய வேதனையும் வலியையும் மக்களுடைய கருத்தினையும் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சாபமிட்ட சமிந்த எம்பி என்பதான தகவலாக இதனை காணலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் அரசாங்கம் தனக்குத்தானே குழி பறித்துக் கொள்கிறது என்றும், இதன் மூலம் அரசாங்கம் அழிந்து இந்த நாடும் அழியும் என்றும், எமது இழந்த ஏதாவதற்கு காரணமாக உங்களில் யாராவது சட்டத்தில் தலையிட்டிருந்தால், அவர்களுக்கு மனைவி இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், தாய் இருந்தால் நான் சாபமிடுகிறேன், அந்த விடயத்தில் தலையிட்ட அனைவருக்கும் நான் சாபமிடுகிறேன் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயசிறி இவ்வாறு கூறியிருக்கிறார். இவர் அண்மையில் சிறைக்கு சென்று வந்தவர், போலீசார் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் காரணமாக என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பிணையில் வந்திருந்த நிலையில் அவர் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தனக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிராக சாபமிட்டிருக்கிறார். நான் வெளிக்கடை சிறையில் இருந்தேன், அங்கு மத்திய வங்கி பிணைமுறை மோசடி திருடனை காணவில்லை, சிறை முழுவதும் தேடினேன், அவ்வாறு எவரும் இருக்கவில்லை, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையின் அபிலாஷியை அங்கு காண கிடைக்கவில்லை, வேறு எங்காவது இருந்தால் கூறுங்கள், அத்துடன் நீங்கள் உகண்டாவில் பணத்தை வைத்திருந்த திருடனும் இருக்கவில்லை, வெள்ளைப்பூடு மோசடிக்காரர், சீனி மோசடிக்காரர், பாஸ்போர்ட் மோசடிக்காரர் எவரையும் சிறையில் காணவில்லை, இப்போது 22வது திருத்தம் உங்களுடைய இருப்புக்காக அன்றி உங்களுடைய குழியை நீங்களே பறித்துக் கொள்வதாகவே அமையும், அதில் நீங்களும் அழிந்து எதிர்கட்சியும் அழிந்து நாடும் அழியும், அப்போதுதான் நான் கூறியது உண்மை என்று புரியும். நீங்கள் கடந்த காலங்களில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி சிறிது காலமே இருக்கும். எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் எதனையாவது நான் இழந்திருந்தால், அந்த இழப்புக்கு காரணமாக உங்களில் யாராவது சட்டத்தில் தலையிட்டிருந்தால், அவர்களுக்கு மனைவி இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், தாய் இருந்தால் நான் சாபமிடுகிறேன், அந்த விடயத்தில் தலையிட்ட அனைவருக்கும் நான் சாபமிடுகிறேன் என்பதாக அவர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறது. திரு சாமர சம்பத் எம்பியும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளிப்படுத்தி இருந்தாரும், நாமலுக்கு அரசு செய்ததை ஏன் எமக்கு செய்யவில்லை சாமர எம்பியின் கவலையும், அரசாங்கம் நாமல் ராஜபக்சேவை கைது செய்து அனுராதபுரத்தில் நடக்க இருக்கும் கூட்டத்துக்கு பெரும் பலத்தை வழங்கி இருக்கிறது, ஆனால் இவ்வாறான பலத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு நிறைவு விழா கடந்த 2வது தேதி இடம்பெற்ற போது அரசாங்கம் எமக்கு வழங்கவில்லை என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். எனவே நாமலுக்கு செய்ததை எமக்கம் செய்திருக்கலாம் என்பதுதான் அவர் முன்வைக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே நாமலுக்கு செய்ததை ஏன் எமக்கு செய்யவில்லை என்பதாக அவர் எழுப்பிய கேள்வினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதே நேரம் அவர் நேற்றைய தினம் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த வகையில் நாமல் ராஜபக்சேவை குற்றம் அளித்திருந்தால் அவரை சிறைப்படுத்துவதில் தவறு இல்லை, ஆனால் சிறைப்படுத்தி இருக்கும் முறையே முற்றாக தவறு, ஏனெனில் நிமல் பெரராய நபர் இந்த நாட்டில் மோசடிகளை செய்துவிட்டு தற்போது நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரமே நாமல் ராஜபக்சேவை கைது செய்ய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறதையும், ஆனால் லஞ்சம் வழங்குவதும் தவறு, லஞ்சம் பெறுவதும் தவறு என்பதை இந்த விசாரணை ஆணைக்குழு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆரம்பமாக லஞ்சம் கொடுத்தவரை கைது செய்த பின்னரே லஞ்சம் வாங்கியவரை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கையை பார்க்கும்போது அரசாங்கம் நாமல் ராஜபக்சே கைது செய்து அனுராதபுரத்தில் நடக்க இருக்கும் கூட்டத்திற்கு பெரும் பலத்தை வழங்கியிருக்கிறது. ஆனால் இவ்வாறான பலத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு நிறைவு விழா கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்ற போது அரசாங்கம் எமக்கு வழங்கவில்லை. என்னை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தால் எமது கூட்டத்துக்கும் இன்னும் அதிகமாக மக்கள் வந்திருப்பார்கள் என்பதாக தன்னுடைய ஆசையை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிறோம். யோசித்த ரோஹித்தவுக்கு எதிராக முறைப்பாடு என்பதாக ஒரு செய்தியும் தரப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் புதல்வர்களான யோசித்த ராஜபக்ச மற்றும் ரோஹித் ராஜபக்ச ஆகியோர் மீது தேயிலை தோட்டத்தை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுத்ததான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. யோசித்த ரோஹித்தவுக்கு எதிராக இந்த முறைப்பாடும் செய்யப்பட்டிருப்பதை காணலாம். எனவே முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ள உள்ளதையும் குறித்த இருவரும் 3 வர்த்தகர்களை பயன்படுத்தி 135 ஏக்கர் தேயிலை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஊழல் மோசடி மற்றும் விண்வரியத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமுனி சமந்த துஷார என்பவரால் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பிலேயே விசாரணைகள் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எதிர்வரும் 14ஆம் தேதி முன்னிலையாகுமாறு ஜாமுனி சமந்த துஷாரவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதை நாங்கள் இவ்வாறு காணலாம். அவர் பல்வேறு ஊழல் செயற்பாடுகள் உட்பட பல செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்தும் இவ்வாறான முறைப்பாடுகளை செய்து வருகின்றவர் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் ஒரு செய்தியினை அவதானிக்கலாம். எதிர்கட்சிக்குள் ஒரு பணிப்போர் என்பதாக இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கைதானது சட்ட நடவடிக்கைகளுக்கு அப்பால் பலத்த அரசியல் தாக்கங்களை கொண்டது. இதன் மூலம் அரசாங்கம் அறியாமலேயே நாமல் ராஜபக்சே எதிர்கட்சியின் பிரதான நபராக உயர்த்தியுள்ளது என கலாநிதி நிர்மால் ரஞ்சித் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நிர்மால் ரஞ்சித் தேவஸ்ரீ இது பற்றி பேசும்போது இந்த கைது நடவடிக்கை மூலம் எதிர்கட்சியின் ஏனைய குழுக்களை நெருக்கடிக்குள் தள்ளி சஜித் பிரேமதாசை சம்பிக்கிறான் விக்ரமசிங்க மற்றும் ஜெயவீர போன்ற தலைவர்களின் அரசியல் செல்வாக்கையும் மறைத்து எதிர்கட்சியின் பிரதான போட்டியாளராக உருவெடுக்கும் வாய்ப்பும் நாமல் ராஜபக்சேவுக்கு கிடைத்துள்ளதாக ரஞ்சித் தேவஸ்ரீ இவ்வாறு தனது யூடியூப் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் எதிர்கட்சிக்குள் ஒரு பணிப்போர் உருவாக்கியுள்ளதாகவும் ராஜபக்சேக்கள் அடக்கப்படுகிறார்கள் என கூறி அவர்களுக்கு ஆதரவாக அணிதிரள்வதா அல்லது தனியாக செயற்படுவதா என்ற குழப்பத்தில் எதிர்கட்சித் தலைவர் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற கைதிகளும் சிறைவாசம் அனுப்பிப்பதும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அனுதாபத்தையும் பிரசார நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதிர்ஷ்ட லாபச் சீட்டு விழுந்தது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதாக கூறியுள்ள கலாநிதி தேவஸ்ரீ 2015 நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இவ்வாறு செய்ய திட்டமே இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உடனடி வீழ்ச்சிக்கோ அல்லது முடிவுக்கோ வழிவகுக்கும் என்று கூற முடியாது என்றும் தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடித்து நம்பிக்கையான மற்றும் வலுவான ஒருங்கிணைந்த மாற்று சக்தி எதிர்க்கட்சிகள் உருவாகும் வரை வாக்காளர்கள் அரசாங்கத்தை விட்டு எளிதில் விலக மாட்டார்கள் என்றும் அரசாங்கத்தின் இருப்போ அல்லது முடிவோ நாமல் ராஜபக்சின் கைது போன்ற சம்பவங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்றும் அடித்தட்டு மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் இவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதிலேயே தங்கியுள்ளது என்றும் கலாநிதி நிர்மால் ரஞ்சித் தேவஸ்ரீ இவ்வாறு கூறியிருக்கிறார். இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறுத்தினோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நானும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய நாளும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். 10 மணி வரைக்கும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டீர்கள் சொன்னால் எல்லா தகவல்களும் எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி ஒத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அது கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3105வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 17, 38, 41, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 17, 38, 41, 68. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. 83,63,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான இள நீல நிற அத கோட்டிபத்தி அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தெரிவாயிருக்கிறது மேஷ ராசி. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக மேஷ ராசி தெரிவாயிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 41. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,83,42,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 74,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மண்ணிற சாசி அதிர்ஷ்டப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3279வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 5, 18, 34, 51. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 5, 18, 34, 51. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 3, 9, 1, 6. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 3, 9, 1, 6. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,17,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,55,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,440வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து U. வெற்றி இலக்கங்கள் 13, 54, 73, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து U. வெற்றி இலக்கங்கள் 13, 54, 73, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 3, 0, 7, 5 தெரிவாயிருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 3, 0, 7, 5 தெரிவாயிருக்கிறது. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 91,71,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சனித அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,455வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். கப்ருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து M. சூப்பர் இலக்கம் 1. வெற்றி இலக்கங்கள் 23, 34, 47, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து M. சூப்பர் இலக்கம் 1. வெற்றி இலக்கங்கள் 23, 34, 47, 52. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,58,89,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 35,97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்
கூடாக டிஜிட்டல் ஒத்தட்டிக்கிறனை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1013வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 9, 4, 7, 2, 4, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 9, 4, 7, 2, 4, 4. நேற்று நாளில் 39,18,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,96,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரி தன சம்பத்தல தொட்டிக்கிட்டனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் மணிக்கும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 7, 2, 4, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 487வது சீட்டிழப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 7, 2, 4, 4. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,54,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தர் சபையின் ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்டதுக்கு அமைய இன்ன நாளில் நீங்கள் ஜாயசம்பத்த பச்சை நிற அச்சிடப்பட்டுள்ள திட்டிகளினை கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,109வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 26, 31, 44. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 26, 31, 44. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,85,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கரு நீல நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் கூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இளைய சொந்தங்கள், அப்படியே நீங்க பாதையில போய் கொண்டிருப்பீங்க, ரொம்ப கவனமாக செல்லுங்கள். பாதைகள் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும் நாங்கள், இல்லையா? நாங்கள் எப்போதுமே நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு வாகனம் செலுத்தும் போதும் சரி, நாங்கள் அந்த கவனத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் சிந்தனைகளை திருப்பினால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். அதே போல வேகத்தை எங்களுடைய கட்டுக்கோப்பில் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாங்கள் எங்களை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியும் வாகன விபத்துகளிலிருந்து. சரி, இது இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது ஜனதா ஸ்டீல் உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். உங்களுக்கு தெரியும், கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள் மற்றும் GIT பைக்கள், பெயிண்ட் பைக்கள், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ள இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸுக்கு. சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிதானே? இப்போ நாங்கள் பாதை விவரங்களை பார்க்கும்போது இப்பொழுது பார்த்தீங்கன்னா வளமை போல பத்திரமொழியிலிருந்து ராஜகிரிய செல்லும் பாதை மூன்று வழியாக பாதை இருந்தாலும் அந்த பாதை நெரிசலாகத்தான் இருக்கிறது. அதே போன்று பம்பலப்பேட்டி வெள்ளவத்தை போன்ற அந்த காலி பாதைகள், காலி வீதி பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. மகரகமையில் இருக்கின்ற அந்த முச்சந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலும் கொஞ்சம் நெரிசல் அதிகமாகவே இருக்கிறது. அதை நீங்கள் மாற்றுப்பாதையில் வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். 421 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 22, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், இது தேசிய லோத்தர சபையின் சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 22, 35. சிறப்பு இலக்கங்களாக 0, 9, 2, 8. சிறப்பு இலக்கங்களாக 0, 9, 2, 8. நேற்று நாளில் 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,55,880 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,547 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 25, 30, 33, 44. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 25, 33, 44. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 25, 30, 33, 44. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,10,83,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,25,55,345 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 305 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 6,305 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சூப்பர் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,41,960 ரூபாய் பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4,47,24,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,335 சீட்டிலப்பு வாரத்துக்கான தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6 சூப்பர் இலக்கம் பணிக்கும் வெற்றி இலக்கங்கள் 24, 34, 37, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து 6 வெற்றி இலக்கங்கள் 24, 34, 37, 38. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,24,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,29,62,982 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,653 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்கள் 49, 50, 52, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்கள் 49, 50, 52, 71. நேற்று நாளில்
2,00,000 பரிசுகள், 2 வெள்ளப்பட்டுகள், மொத்தமாக 77,75,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,53,49,34 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1614 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 50, 54, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 50, 54, 55. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,20,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,12,430 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 880 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 4, 5, 0, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 4, 5, 0, 1. நேற்று நாளில் 52,92,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 573 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 0, 7, 0, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 0, 7, 0, 5. நேற்று நாளில் 500,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,98,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:33 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:34 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாதனை, ரிஷபம் நலம், மிதுனம் நிறைவு, கடகம் நன்மை, சிம்மம் நற்செயல், கன்னி மேன்மை, துலாம் உயர்வு, விருச்சிகம் வெற்றி, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் குழப்பம், மீனம் சாந்தம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சாதனை, ரிஷபம் நலம், மிதுனம் நிறைவு, கடகம் நன்மை, சிம்மம் நற்செயல், கன்னி மேன்மை, துலாம் உயர்வு, விருச்சிகம் வெற்றி, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் குழப்பம், மீனம் சாந்தம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அப்படியே சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற லெவல் சீலலிங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasanthamfm.in இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும். நிறைய சொந்தங்கள் அப்படியே வேக வேகமாக வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் வீட்டுல எழும்பி இப்பதான் வேலைகளை செய்ய வேணும் சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன வீடுலாம் இப்படி எடுத்து போட்டிருக்காங்களே, இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு அப்பப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒண்ணும் யோசிக்காது, நல்ல நல்ல பாடல்கள் அதே போல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே நீங்க வேலையில் செய்யும் போது உங்களுக்கு செய்த வேலையே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நாங்கள் பாடல்களும் தரப்போறோம். சரி, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதாவது புறநர்வை அபரணை பிரதான வீதியில் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பாத்தீங்கன்னா பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் விழுந்த விபத்துக்குள்ளதாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பொழுது காவல்துறையினர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள். சரி, மிகவும் அவதானமாக செல்ல வேண்டும் இல்லையா? பாதையில் நாங்கள் வாகனம் செலுத்தும் போதும் சரி, வாகனத்தில் செல்லும் போதும் சரி, நாங்கள் பாதசாரியிலாக செல்லும் போதும் சரி, ரொம்ப ரொம்ப அவதானமாக செல்ல வேண்டும். அதே போல இன்னொரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். கலுபோவில விமலசிரி மாவத்தியில் அமைந்திருக்கிற வீடு ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா இலக்கு வைத்து கைகூட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த தாக்குதலில் யாருக்குமே எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், ஒரு திருப்தியான விஷயம் தான். ஆனால் இந்த கைகூட்டு விசாரணைக்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெறுவதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது நான் கட்டாயங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நாங்கள் விளையாட்டு பக்கம் பார்க்கும்போது வெள்ளையடுப்பு நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிக்கான போட்டி 3வது டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டதன் சரி, ஓகே வெளியேற்பு செய்யப்பட போகிறது நினைக்கிறேன். சரி, பாகிஸ்தான் அணி நாள் பாத்தீங்கன்னா 133 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டில் வந்தது முதல் நிமிஷமாக மிக மோசமான துடுப்பாட்ட பருத்தி. பாகிஸ்தான் அணியை பொறுத்தமட்டில் பாருங்கள், துடுப்பாட்ட பருத்தியில் 43 ஓட்டங்கள்

ஃபிராக்சர் மூன்று விக்கெட்டையும் வீழ்த்தார்கள். ஆலி ராபின்சன் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 11 ஓவர்கள் பந்து வீசி 15 ஓட்டுகள் மாத்திரமே கொடுத்திருந்தார். பதிலுக்கு திருப்பத்தி ஆகிறது பொழுது இங்கிலாந்து அணி. இதில் பென் டக்கட் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வீரர் 11 ஓட்டுகளோடு ஆட்டமிடுகிறார். ஆனால் நேற்றைய நாளில் எமிலியோ கே மிக சிறப்பாக திருப்பத்தி ஆடி கொண்டிருக்கிறார். 60 ஓட்டுகளை பெற்றிருந்தார். 114 பந்துகளுக்கு முன் கொடுத்து 94 ஓட்டுகள் அணுகளாக அவர் ஆட்டமிழந்திருந்தார். இப்பொழுது ஹரிபுருக் ஆடுகளத்தில் 51 ஓட்டுகளையும் அதே போல டேன் 5 ஓட்டுகளோடும் ஆடுகளத்திற்கிறார்கள். 156 ஓட்டுகளை பெற்றுக் கிடந்த 4 விக்கெட்டுகளை இழந்து இப்பொழுது இங்கிலாந்து அணி வெற்றி இலக்கு கிட்டத்தட்ட நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பாகிஸ்தானின் துடுப்பாட்டு பதவியை பார்க்கும்போது இது வெள்ளையெடுப்பு செய்யப்படும் என்று நாங்கள் முதலாவது அரையிறுதி போட்டி மகளிர் ஆசிய போட்டிக்கான முதலாவது அரையிறுதி போட்டி இன்றைய நாளில் நடைபெறவிருக்கிறது. இரவு 8 மணிக்கு இந்த போட்டி நடைபெறவிருக்கிறது. பங்களாதேஷ் மற்றும் இந்தியா மகளிர் அணிகள் மோதுகின்ற போட்டி. அடுத்த போட்டியாக தெரியும் இலங்கைக்கான போட்டி இருக்கிறது. ஆக இந்த தொடர் யார் வெல்வார், இந்த மகளிர் ஆசிய கிண்ண போட்டியை யார் வெல்ல போகிறார்கள், அடுத்த போட்டியாக பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதவிருக்கின்றது. இந்த போட்டியை தொடர்ந்து 11ஆம் தேதி நாளை மறுதினம் இந்த அரையிறுதி போட்டி, அதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைதான் இறுதி போட்டி நடைபெறவிருக்கிறது. ஆசிய கண்டத்துக்கான இறுதிப் போட்டி நடைபெறவிருக்கின்றது.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: எட்டியான் தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு, மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32 பரசல வீதி, எட்டியான் தோட்டை.

ஜெமினி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்திருக்கின்றோம். இப்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லதாக சொல்லிருந்தேன். சரி, நாங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும். புவனேஸ்வரா என்ன சிக்கலாம்? உறுதியான வீட்டை கட்டணும் சொன்னா நீங்க எப்போதுமே உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அப்போ சரியான உள்ளீடுகள் பயன்படுத்தும் போது அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்கும், பரம்பரை வர வரைக்கும் உழைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு வீடு கட்ட வேண்டும் சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில நீங்கள் பாவிச்சீங்கன்னு சொன்னா அந்த வீடு எப்போதுமே உறுதியா இருக்கும், பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில நீங்க கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். சரி, இப்போ இருக்க குட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய சிந்திக்கிறாங்களே, நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க. பாடல் திறமையா இருக்கலாம், ஆடல் திறமையா இருக்கலாம், எல்லா திறமைகளும் வச்சிருக்காங்க. அதே போல நிறைய விஷயங்கள் நாங்க ஒரு விஷயத்தை பேசணும்னு சொன்னா அதை சரியா ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடுறாங்க, படிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப விஷயங்கள் யோசிக்கிறாங்க, புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க செய்யற வேலைகள் செய்யற விடயங்களை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்க, இந்த வயசுல நாங்களாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். சரி சரி, நம்ம கதை இதுக்கு சரி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ புதுசு புதுசா குட்டீஸ் எல்லாம் யோசிக்கும் போது நாங்களும் அந்த குட்டீஸ் மாதிரி உலகத்தை பெருசா பார்க்கணும் இல்லையா, அதாவது அவங்க எவ்வளவு பெருசா பாக்குறோம் அதே அளவுக்கு நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அதனால்தான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. சோ இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளதம் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. ஆக இதை நீங்க கட்டாயம் வாங்கி கொடுங்கள். இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். ஆக கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணரின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். சரி, அதே போல இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் இந்த விழிப்புணர்வு வகையில் கருத்தரங்கு வடிவிலும் செயல் திட்ட வரையிலும் நாடக வடிவிலும் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக அழைப்பு தெரியும், ITN வசந்தம் டிவி லக் அண்ட் வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டம் தான் இது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. சரி, எங்கிருந்தாலும் முடிஞ்சு கொள்ளுங்கள் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு. சொந்தங்களே, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கிறது. வெளிநாட்டில் பணிபுரியும் இளைஞர்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு சலுகையாக இப்பொழுது வெளியிடப்பட்டுகிற ஒரு விஷயம் தான் இன்று முதல் இந்த விஷயம் வரப்போகிறது. எதிர தீரிய அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த விஷயம், புதிய வீட்டு கடன் திட்டம். இந்த புதிய வீட்டு கடன் திட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகபூர்வமாக இன்றைய நாள் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் முதல் 10 மில்லியன் வரையான சலுகை வட்டி கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடனுக்கான செலுத்தப்பட வேண்டிய வட்டியின் ஒரு பகுதி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணி இயக்கத்தினால் மேல செலுத்தப்பட இருக்கிறது. சரி, சந்தோஷம் தானே. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று நிர்மாணிக்க அல்லது கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நிதிச்சுமை பெருமளவு குறைய போகிறது. இந்த கடன்களுக்கு 10 ஆண்டுகள் வரையான திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வழங்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கி ஊடாக இதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் ஈட்டும் வருமானத்தை பாதுகாப்பான மற்றும் இலகுவான வீடமைப்பு துறையின் முதலீடு செய்வது வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையிலான இந்த வசதி இப்பொழுது ஆதரவு திட்டம் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படும். நிறைய பேருக்கு கனவு இருக்கும், நாங்கள் வெளிநாட்டுக்கு போறது ஒரு வீடு வேண்டும், வீடு கட்ட வேண்டும் சொல்லி. சோ இந்த மாதிரியான சலுகைகள் வரும்போது நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும்.

0: மட்டக்களப்பு வாழ்கட்டு அருள்மிகு ஸ்ரீ அருள் விநாயகர் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு கிரியைகளுடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மகர தோரண ஊர்வலம் நடைபெற்று பஜனை வழிபாட்டுடன் தொடர்ந்தும் அலங்கார திருவிழா நடைபெற உள்ளது. கல்முனை மாநகர் நட்பட்டி முனை அருள்மிகு ஸ்ரீ கணேசர் தேவஸ்தான பராபவ வருட பிரம்மோற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து இன்றைய தினமானது மாம்பழ திருவிழா நடைபெற்று நாளைய தினமானது வேட்டை திருவிழா இடம்பெற்று எதிர்வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமை என்று சப்பர திருவிழா இடம்பெற்று எதிர்வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா என்பன நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல, அல்லது 011-2775-1100 என்ற ஃபாக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்க வசந்தம் பாடல்கள் நல்ல பாடல் ஒழித்தது போல் ஏதோ மாதிரி சரி இந்த மாதிரி பாடல்களும் நீங்கள் கேட்டு ரசிக்க வேணும் சொன்னால் தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். வணக்க வசந்தம் நிகழ்ச்சியோடு ஒரு வசந்தங்களை ஒரு செய்தி கிடையாது. அதாவது நாங்கள் அந்த போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் சொல்லி காரணம் எமது நாட்டில் இப்பொழுது போதைப் பொருள் ஊடுவி இருக்கிறது. அதன் காரணமாக இளைஞர்கள் மாணவர்கள் இப்பொழுது பெரும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இருக்கின்ற கனவுகள் எல்லாம் சிதைந்து போகிறது. ஆக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரஜையும் நாங்கள் கை கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒன்றாக சேர்க்கணும். அதாவது போதைப் பொருள் விநியோகம் ஒரு இடத்தில் நடைபெறுகிறது சொன்னால் அதை நீங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. விநியோகத்தர தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க 18-18 நிறுவனத்துக்கு அழைப்பு ஏற்படுது. அதை பற்றி விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கு தேவைப்படுகிறது புனர்வாழ்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் 19-27 என்ற இடத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த விஷயத்தை செய்து கொடுப்பார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சரி, எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தரமான பொருட்களையும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதாஸ்டில் சொன்னாங்களே. ஆக ஜனதாஸ்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்பகரமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது, ஒரு பிராண்டாக இருக்கிறது. ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, நீங்கள் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக் கொள்ளலாம். சரி, தலைவலி காய்ச்சல் வருது ஒரு விஷயம், லைட்டா தலைவலி காய்ச்சல் வருதுன்னா என்னென்ன செய்யலாம்? சரி, ஒன்றும் செய்யல, நான் சொல்றது செய்யுங்க. அதாவது தலைவலி காய்ச்சல் வருது சொன்னா உடனே நீங்க ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். எப்படி சிற கடித்து பறந்து போக வேண்டும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இப்போதே நீங்கள் ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க என்பதையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோமாக. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்த. நீங்க காலையிலேயே 7 மணி வேலைக்கு போறதுக்கு தலைவலிக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. உடனே இந்த விஷயங்களை நீங்க செய்து கொள்ளுங்க, ஒரு மெல்டோல எடுத்துக் கொள்ளுங்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 10 திகதி ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயம் பலாங்குடை. டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வலம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: This is the hit music station.
6: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
7: இன்றைய ஸ்டாரத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி இந்த ஜெயம் எப்படி இந்த எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், 2003 ஆண்டு தன் சகோதரன் மோகன்ராஜ் இயக்கத்தில் வெளியான ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தான் கதாநாயகனாக அறிமுகமாயிருந்தார் ஜெயம் ரவி. அதுக்கு பிறகு அந்த படம் வெற்றியாக பெற, அந்த படம் எல்லோராலும் பேசப்பட, அன்றிலிருந்து ரவியானவர் ஜெயம் ரவியாக மாறியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக திரைப்பட குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஒருவர் இப்பொழுது சாதித்துக் கொண்டிருக்கிறார். பாடல் ஜெயம் ரவியை சிறப்பிக்கும் பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது உங்கள் குழந்தைகள் நல்லாக வளர வேண்டும், அதாவது இன்னும் இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டும், நிறைய யோசிக்கிட்டாங்களே இப்பொழுது குட்டிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சிந்திக்கிட்டாங்க, நிறைய அவங்களோட சிந்தனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அதே போல நாங்கள் சிந்திக்கிறதை தாண்டி அவர்கள் நிறைய சிந்திக்கிறாங்க, புதிய புதிய விஷயங்களை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, புரிஞ்சுக்கொள்றாங்க. அதே போல புதிய புதிய விஷயங்களை அவங்களே புதுதாக யோசிக்கிறாங்க. ஸோ இப்படியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களை யோசிக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது அதனால் எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய கண்டுபிடிக்கும் மூலமாக சின்ன சின்ன விஷயங்களை வைத்துள்ள வீட்டில் நிறைய அவங்க விளையாடுற விதமே வித்தியாசமா இருக்குது. என்னப்பா இப்படி எல்லாம் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆக இந்த குட்டீஸ் பார்த்தீங்க சொன்னா இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்க போகுது, நாமும் இதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா. அதனால தான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்காக ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் அது ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டியாகும் என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் தரமான பொருட்களை நீங்கள் வாங்குவோம் சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸை மறந்துடாதீங்க. எப்போதுமே ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் தேவையான பொருட்கள் அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் இப்போது 7:00 to 8:57.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8. வசந்தம் FM.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உலகளாவிய அரக்கிகடல் முன்முயற்சி நிறுவனத்துக்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையில் கைச்சாத்திடப்பட்டது. இதில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மங்கள விஜயசிங்க மற்றும் உலகளாவிய அரக்கிகடல் முன்முயற்சி நிறுவனத்தின் தரநிலைக்கு தொடர்பான பிரதம அதிகாரி பாஸ்டியன் பேக் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட GRI தரநிலைகளுக்கு அமைவாக இலங்கை வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் அதிகாரிகள் தமது பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை புரிந்து கொண்டு அவற்றை அறிக்கையிடும் திறனை இந்த ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழுவமில விமலசிறி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த தாக்குதலில் எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை வருகை தந்த இருவரை இந்த தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த ஆய்வுகளுக்கு அனுமதி மறக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டு மீது ஐநா பாதுகாப்பு சபையில் அறிக்கை தாக்கல் செய்ய சர்வதேச அணுசக்தி முகவரகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி முகவரத்தில் உள்ள 35 உறுப்பினர்களில் 23 பேர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 8 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்ததோடு ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் ஆகிய நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்தன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை ஐநாவுக்கான ஈரானிய நிரந்தர பணிமனை கண்டித்துள்ளது. இது ஒரு சார்பான அரசு ரீதியான தீர்மானம் என்றும் ஈரான் விமர்சித்துள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

மாயாவி திரைப்படத்துக்காக தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வழக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 9:10 102.6 102.8 இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான விடயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா நாங்க எங்க நாட்டுக்கே போறோம், நாங்க நாடு போறோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நான் நீங்க நாட்டுக்கு போறீங்களா? ஆஹா, 35 லட்சம் பணம் தாரம்னு சொல்லி ஒரு நாடு சொல்லுது. என்ன காரணம்? அரசியல் மாற்றங்கள் வரப்போவதாக எண்ணுகிறார்கள். அப்ப நாங்கள் ஏற்கனவே தஞ்சை மூத்தவர்கள் இருக்காங்க தானே, நீங்க எல்லாம் உங்க நாட்டுக்கு போங்களே. ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க நிக்கிறீங்க இங்க, நீங்க வெளியில போனீங்கன்னு உங்க நாட்டுக்கு திரும்பி போனீங்க. 35 லட்சம் பணம் தரம் சொல்லி ஒரு நாடு சொல்லிக்காதான் ஸ்வீடன். ஸ்வீடன் அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு எதிர்ப்பு கிளம்பி ரெண்டு பக்கமும் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்வீடன் அரசு தான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணிருக்கிறாங்க. ஆக இதுக்காக பாத்தீங்கன்னா சுமார் 1300 கோடி நிதியை அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆக நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு திரும்பி போனீங்க, தஞ்சம் போது இருக்கிறீங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் அவங்க ஒரு தஞ்சம் போற கொள்கையை வச்சிருந்தாங்க, யாரா வந்தாலும் வாங்க வந்து இருங்க, எங்களுடைய நாட்டில் இருங்க, வாழுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்க போங்க, ஏன்னா நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போனீங்கன்னு 35 லட்சம் பணம் தரேன் உங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிதியுதவியோடு நாங்கள் உங்க நாட்டுக்கு அனுப்புறோம், நீங்க போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக அதே போல இப்பொழுது உள்ளே வாரவர்களுக்கு அந்த அனுமதி எல்லாம் வழங்குறதுல கொஞ்சம் கெடுபடியா இருக்கிறாங்க. அதாவது கெடுபடினு சொன்னா இருக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது 3 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த விஷயங்களாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், மீள் அனுமதி பெற வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் போன்ற விஷயங்களும் இப்பொழுது ஸ்வீடன் அரசாங்கம் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லி நிறைய பேர் வெளியேறுவாங்களாம் அந்த பணத்தை நம்பி. அந்த சிறிய ஒரு நிகழ்ச்சிகள் அப்படிதான், இந்த பணத்தை தாரம் நீங்க வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே போல இன்னும் ஒரு கவலையான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்தோனேஷியா உங்களுக்கு தெரியும், அனக்ராக்டா எரிமலை வெடிப்பு சம்பவம் பாத்தீங்கன்னா அதை நேரில் பாக்குறதுக்காக புகைப்பட கலைஞர்கள் அங்க செய்தி ஆசிரியர்கள் போயிருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் போயிருக்கிறாங்க. அதே போல மொத்தமாக 5 புகைப்பட பேர், அதே போல பத்திரிகையாளர்கள் போயிருக்கிறாங்க. 2 ஊழியர்கள் மற்றும் வழிகாட்டிகள், 8 பேர் ஆகிய இவர்கள் எல்லாம் மாயமாகின சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்க இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களும் விடுமுறை வழங்கப்பட்டு ஏராளமான பிளைட்டுகள் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாத்தீங்கன்னா இந்த இவர்கள் போயிருக்கிறாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒரு செய்தியாக கொடுத்தது. முன்னணி நிறுவனம், செய்தி நிறுவனம் தான் இந்த விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை அடைந்த பிறகு அங்கிருந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்ற செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எந்த விதமான செய்தியும் இல்லை. நடுக்கடலில் இவர்கள் மாயமாகி போன சம்பவம் இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது. இப்போ அவர்களை தேடும் பணிகள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எங்கே போனாங்க, என்ன செய்தி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இப்பொழுது இவர்கள் உயிருக்கதும் ஆபத்து இருக்கிறதான்னு சொல்லி பல விஷயங்கள் பல கோணங்கள் மூலமாக இவர்கள் இப்பொழுது தேடப்படுகின்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் எட்டியாந்தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 10 திகதி ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயம் பலாங்குடை. டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளை. வசந்தம் FM.

நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். 9:25 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். அதாவது எப்போதுமே உறுதியான ஒரு விஷயம் செய்ய வேண்டும், அதாவது உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியான உறுதி என்ற சொல்லுக்கு மறுமையர் அப்படின்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. சரி, அதே போல விஷயம் இருக்குது. சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு எழுதிட்டுதான் டேக் கேவ் எடுத்துட்டோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டேக் கேவ் எடுத்துட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். வசனத்தின் வழியாக ஏராளமான விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் பகிர போகிறோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கப்படும் காரணமாக பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயப்பட்டு வருவதாக இப்பொழுது பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் இது தொடர்பான இதுவரை இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இதுபோல நேற்று தான் இடம்பெற்ற விஷயங்கள் தான் இது. நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய போதுதான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் எழுப்பிய கேள்விகளுடன் பதிலளிக்கும் போதுமா தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். இது பற்றிய விஷயங்கள் வரும்போது நாங்கள் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் டி கே வேலு திட்டமானது இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டது. அந்த வகையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலாங்குடியிலே. அங்கிருந்து எங்களுடைய அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அறிவிப்பாளர் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம்.
0: சொல்லுங்க விஜய், நிகழ்வுகள் என்ன மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது?
1: மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புவனேஷ். உங்களுக்கு தெரியும், பாடசாலை விடுமுறைக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய டேக்கேர் வேலை திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த டேக்கேர் வேலை திட்டத்தின் இரண்டாவது பாகம் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இந்த பாடசாலை விடுமுறைக்கு முன்பாக 16 பாடசாலைகளில் எங்களுடைய டேக்கேர் வேலை திட்டத்தை நடத்தியிருந்தோம். இன்று நாங்கள் 17வது வேலை திட்டமாக பலங்கொடை பகுதியில் எங்களுடைய டேக்கேர் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ரத்தினபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பலங்கொடை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய 17வது டேக்கேர் வேலை திட்டமாக எங்களுடைய பலங்கொடை ஆனந்த மைத்ரேய மத்திய கல்லூரியில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலங்கொடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 20 அதிகமான பாடசாலைகளில் இருந்து சுமார் 680 அதிகமான பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வேலை திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது, இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி போக்குவரத்தை போக்குவரத்தில் உள்ள விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் முகமாக பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை நாங்கள் சுயாதீன ஊடக வலையமைப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பேபர்ஸ் காப்புறுதி நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சுயாதீன ஊடக வலையமைப்பானது எப்பொழுதுமே மக்களுக்கு மிக சிறந்த சேவை செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது. வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடிஎன் இவை நான்கும் இணைந்து மாணவர்களுக்கான இந்த மிக சிறந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக சிறப்பான தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காலை பொழுதில் நாங்கள் பலங்கொடை மத்திய பஸ் தெரிவு நிலையத்திலே இந்த பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, உடனடியாக நாங்கள் வீதி விபத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது அதற்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், எங்களுடைய சுகசேரிய அதாவது 1990 என்ற அவசர சேவையினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு காலை பொழுதில் தெளிவுபடுத்தியிருந்தோம். இப்பொழுது கருத்தரங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 12:30 அல்லது 1 வரை இந்த பாடசாலையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறப்பான கருத்தரங்கள், செயலமர்வுகள், கனவுகள் மூலமாக இந்த வீதி விபத்துக்கள், வீதி போக்குவரத்து சம்பந்தமான தெளிவூட்டல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம். எனவே இன்றைய நாள் 1 வரை இந்த வேலை திட்டம் மிக சிறப்பாக இடம்பெற தயாராக இருக்கிறது. அடுத்தடுத்த மனசியாளர்களில் இது பற்றி மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி.
0: இது டேக்கே வேலை திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னால் பாத்தீங்கன்னா ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயம் பலாங்குடியில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 9:35.

இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் திகதி உலக தற்கொலை தடுப்பு தினம் என்று உலகம் முழுவதும் இந்நாள் அனுஷ்டிக்கப்படுவதன் முக்கிய நோக்கம் மனநலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மனதளவில் சிரமங்களை எதிர்கொள்பவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் கிடைக்க செய்வதும் தான். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் வேறுபடும். சில நேரங்களில் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட தங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். அதனால் நம்மை சுற்றி இருக்கும் ஒருவரிடம் எல்லாம் சரியாக இருக்கா என்று அன்பாக கேட்போம். அவர்கள் பேச விரும்பினால் இடையில் குறுக்கிடாமல் கேட்போம். அவர்களுடைய பிரச்சனையை சிறியதாக நினைக்காமல் அவர்களின் உணர்வுகளை மதிப்போம். தேவைப்பட்டால் குடும்பத்தினர், நம்பிக்கைக்குரிய பெரியவர்கள் அல்லது மனநல நிபுணர்களிடம் உதவி பெற அவர்களை ஊக்குவிப்போம். இலங்கையிலும் மனநல ஆதரவு மற்றும் தற்கொலை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது. இலங்கையில் சட்ட வரலாற்றில் தற்கொலை முயற்சி தொடர்பான குற்றவியல் சட்ட பிரிவுகள் இருந்துள்ளன. எனவே சட்டம் தொடர்பான கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் சமூக ஊடகங்களில் கிடைக்கும் தகவல்களை மட்டும் நம்பாமல் தகுதியான சட்ட ஆலோசனையை பெறுவது நல்லது. ஆனால் இந்த நாளின் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஒருவர் மனதளவில் கஷ்டப்படும் போது அவர்களை தனியாக விட்டுவிடாமல் சரியான உதவியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது. நீங்களே மனதளவில் மிகவும் சிரமமாக உணர்ந்தால் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள், குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள், தேவைப்பட்டால் மனநல நிபுணரின் உதவியை நாடுங்கள். உதவி கேட்பது பலவீனம் கிடையாது, உதவி கேட்பது தைரியம். இந்நாள் நமக்கு ஒரு விடயத்தை நினைவூட்டட்டும். ஒருவருடைய மனதை கேட்க சில நிமிடங்கள் செலவிடுவது சிறிய விடயமாக தெரியலாம். ஆனால் அந்த அக்கறை அவர்களுடைய மிக பெரிய ஆதரவாக இருக்கலாம். அதனால் கேட்போம், புரிந்து கொள்வோம், திருப்பளிக்காமல் ஆதரவாக இருப்போம். தேவைப்படும் நேரத்தில் சரியான உதவியை பெற வழிகாட்டுவோம். வாழ்க்கை முக்கியம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முக்கியம். ஞாபகப்படுத்திய

0: இனிவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வலம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM
0: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி. நடிகர் ஜெயம் ரவி அவருடைய பிறந்தநாள் என்று அவரை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆக இவருடைய பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால், அதாவது கதாநாயகனாக அறிமுகமாவதுக்கு முன்பதாக பார்த்தீங்க சொன்னால், இவர் 1983 வெளிவந்த தெலுங்கில் வெளியான பாவா பாவா மரி மற்றும் 1993 வெளியான பல்டானிட்டி பொலிபொலி அப்படின்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க, இவர் நடிகர் மாத்திரம் கிடையாது. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த ஆளவந்தான் 2001 படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்தவர் தான் இவர், ஜெயம் ரவி. அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற பாடலது எங்கேயும் காதல் திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்.
5: மல்லியே

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோ ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்சல்லாம் அப்படியே சிறகடித்து பறந்து போகும். நீங்கள் எங்காவது பயணம் போறப்போதான் தலைவலி காய்ச்சல்லாம் வந்து வரும். குறுக்க வந்து கவுசி குறுக்க வந்தா என்ன செய்வேன்ற மாதிரி வரும். ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் போவீங்க, அப்பதான் தலைவலி வரும். என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நான் சொல்றேன், ஒரு மெல்டோ எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல்லாம் போகும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான், சரியா? அதே போல போதை பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா, கை கூறுக்க வேண்டும், எதிர்ப்பாக கை கொடுக்க வேண்டும். காரணம், இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இல்லாமல் ஒழித்ததான் எங்களுடைய நாடும் சரி சமுதாயம் சரி மேலோங்கி வரும். எங்களுடைய இளைஞர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் உங்களுடைய பங்களிப்பை கட்டாயம் செலுத்த வேண்டும். எப்படினு சொன்னால், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு போதைப்பொருள் விநியோகஸ்தர் தெரியும், இவங்க தான் விநியோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நீங்கள் உடனே அழைப்பு ஏற்படுத்தி இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். 18-18 விஷயத்துக்கு இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு கிடைக்கும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க ஆசைப்படும். நீங்கள் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திங்க சொன்னால் அந்த விஷயமும் செயற்பாட்டில் இருக்கிறது. சரி, அதே போல இந்த இப்ப இருக்கிற சின்னவங்க பாத்தீங்க சொன்னா, அந்த குட்டீஸ் பாத்தீங்கன்னா வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் யோசிக்கிறது என்னமோ ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, அதிகமான விஷயங்களை கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதோட பெருசு பெருசா புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. சில நேரங்கள் அவங்க பெருசு பெருசா பெரிய பெரிய காரியங்கள் செய்யும் போது எப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம குட்டீஸ் இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசாக பார்க்கும்போது நாமும் இந்த விஷயத்துக்கு தயாராக இருக்கணும் இல்லையா. அதனாலதான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் வழங்க வேண்டும். அப்படித்தான் நான் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமான மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சிகள் படைகளுக்காக வடனம் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றதான் அங்கபீடியா ப்ரோ MFGM என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொந்தங்களே. ஆக அங்கபீடியா ப்ரோ MFGM நீங்கள் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு சொன்னால் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். நாங்கள் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். சரி, இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் நியாயமான பொருட்களை தரமான முறையில் பெற்றுக்கொள்ள, அதாவது நீங்கள் எங்கு போனாலும் நீங்கள் நிறைய கடைகள் கடையா ஏறி போகணும். அந்த பொருள் இந்த பொருள்லாம் ஒரு வீடு கட்ட போனா 4-5 கடை ஏறி இருக்கணும். நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா எல்லா பொருட்களையும் அங்கேயே பெற்றுக்கொள்ள முடியும். வாவ் சூப்பர்ல உங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப ரொம்ப மிச்சம். புவனேஸ்வரன் இப்படிலாம் நாங்கள் வாங்குறோமே, தரமா இருக்குமா? எஸ் தரமா இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிதானே, தரம் நியாயம் என்று சொன்னால் நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸை நம்பலாம். ஸோ ஜனதா ஸ்டீல்ஸ் போய் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடுற போ
2: வாழ்த்துக்களின்

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
6: சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
7: நமது அரசாங்கம்
8: நேரம் காலை 10:02.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஹபரணை மின்னெறிய பிரதான வீதியின் கல்பங்குவ பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 20 பயணிகள் காயமடைந்துள்ளனர். மெதிரிக்கிறிய அம்பகஸ்வப பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் இன்று அதிகாலை சுமார் 5:15 மணியளவில் வீதியை விட்டு விலகி கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது பஸ்ஸில் சுமார் 42 பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் 15 பேர் புலனர்பு பொது வைத்தியசாலையிலும் 5 பேர் ஹபரணை பிரதேச வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மின்னெறிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சமருகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மைய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல மைய திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: உக்ரைனின் ஒடிசா பிராந்தியத்தில் உள்ள ஸ்டாகோச்சோ எல்லை சாவடி மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதோடு 3 காயமடைந்துள்ளனர் என பிராந்திய ஆளுநர் ஒலெக் கீப்பர் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் முழுவதும் ரஷ்யா நடத்திய தொடர் தாக்குதல்களில் குறைந்தது 8 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் உக்ரைன் ரஷ்யா போரின் தீவிரத்தை தொடர்ந்து வெளிக்காட்டி வருவதுடன் எல்லைப் பகுதியிலுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து கவலையும் அதிகரித்துள்ளன. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 11 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மாதம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நிமிர்ந்த நடை.

0: நாளைக்கு நம்ம ஊரு வீதியில யாரும் வெள்ள வேட்டி சட்டையோட நடக்க முடியாது.
1: ஆடிக்காக்க ஆரம்பிச்சிடுச்சா? ஏய், மஞ்சள் தண்ணி ஊத்துறேன்னு நம்ம ஊர் குமரி பொண்ணுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்கடா.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, திருவா தம்பி, அன்பான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், ரொம்ப உற்சாகமா வந்துட்டீங்க.
1: நான் பாண்டியிருப்பு
0: முருகையா. சரி, இப்ப வந்து கீரிமலையில இருந்து இப்ப பாண்டி இருப்புக்கு இப்ப போறதா இருக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்களேன்
0: எனக்கு. இப்ப என்ன கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் இருக்குது போறதுக்கு.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, அப்ப ஆனா எங்க இருந்தாலும் நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம்.
1: ஆமா ஆமா, வசந்தத்தோட.
0: சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அன்பான அறிவிப்பாளர் திருவாத்தூர்காவும் மற்றும் உப்புலான் குட்டிமணி மற்றும் காத்தாங்குடி ஆயிஷா தம்பதிக்காகவும் மற்றும் கட்டுமர் சவுந்தரராஜ அம்மாவுக்காகவும் பாதகை சார்ந்த நன்றி, வணக்கம்.

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பதூதீன், வணக்கம்.
1: வணக்கம் பதூதீன், எங்க இருந்து பேசியிருந்தார்?
0: அப்படியா, சரி சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. உங்களோட பேரை நீங்களே சொல்லிக்க உங்களுக்கு ஒரு சிரிப்பு. நம்ம ஊரையும் நம்ம உறவுகளையும் விட முடியுமா?
1: சரி சொல்லுங்க.
0: அந்தந்த ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வந்து போச்சு. உணர்வுகள் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பது

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்று அப்துல் காதர் இருந்திருக்கின்றார். அதே போன்று செங்கலடியில் இருந்து ஷக்கீலா சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பெற்று பாப் ட்ரெயில நிசார் இருந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம் அண்ணா, அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காளிமுத்து வந்திருக்கின்றார் கொட்டக்கலையிலிருந்து. ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரிய மொரீன் வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். இதே வேளை வசந்த் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இந்த நேரம் வசந்த் இணைந்திருக்கின்றாரு. ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பொத்துவில் இருந்து சசி ஷாமிலா இணைந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். மரக்கரை மார்க்கெட் அதிர்ந்து பாடல்களை கேட்டு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நசார் வந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஃபைசூர் இணைந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜி ட்ரெய்லர் ஷாப்பில் ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சேகர் உடுப்பட்டியிலிருந்து சுகுணா மற்றும் நிலானி தினுஷாந்த் ஆகியோர் இணைத்து நல்ல பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை நானும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசன் குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே. இவளை சீலன் கௌரி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இருந்துக்கிறாங்க. செல்வச்சினதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்திடல் கமலஹாசன் ஜசோதா வந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்ணியா நசூர் இணைந்திருக்கின்றார். ராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், ரொம்ப இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க. மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: என்ன
4: வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
4: ஒன்று. ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. GI Box Park.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:44. இந்த நேரம் கம்பஹாவில் இருந்து அப்துல் மஜீத். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா அப்துல் மஜீத்?
1: நல்ல சோமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சார் சோமா இருக்கீங்களா சார்?
0: உங்களோட குரல்லயே தெரியுது அவ்வளவு ஒரு உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: சூப்பர் சூப்பர், அருமையான பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் சார்.
0: சரி, அப்படியே உங்களை அந்த அந்த டைமுக்கு கொண்டு போய் சேர்க்குதா?
1: ஓ, அருமையான பாடல் தொகுப்பு, உண்மையிலேயே பாராட்டும் பாராட்டும்.
0: சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு சார் தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாரைக்கும் தம்பி மொயிலினுக்காகவும், மாவனல்ல சகோதரி நிஷா அவர்களுக்கும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது செல்லமாளுக்காவும், முக்கியமாக பருத்துத்துறை அருள்மொழி சிரிப்புக்கு சொந்தக்காரி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் சார். வாய்ப்பு தந்து உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சார்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் கல்முனையில் இருந்து ஜனா வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே விலை. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவராஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாகராஜன் எழுந்திருக்கின்றார். ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க, கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவ்வளவு குறிஞ்சங்கனி அசுருதீன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு வத்தளையிலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ரேகா மகேந்திரன் வந்துக்கிறாங்க, கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியுடனா இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு முந்தாஜ் பேகம் வந்துக்கிறாங்க, கொழும்பு 14 ஸ்டீஃபன் நடந்திருக்கின்றார். கொழும்பு 5 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சூப்பரான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானோயாவிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் தங்க சுந்தரம் அணிந்திருக்கிறேன், சத்தமாக ராகம் சுகமானது ஒழித்து கொண்டு இருக்கிறது எங்க ஊரில் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் நடந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி அனீம் எழுந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வாழச்சியனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் எழுந்திருக்கின்றேன். வியாழன் ராகம் சுகமானதோடு மனதிற்கு இதமான பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நேற்று நேரலை நல்லூர் கந்தன் அருளையும் நாங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்துருங்க பட்டித்திடல் மூதூர் வடிவேல். அதே போன்று எங்களே நிகழ்ச்சி நடத்தி நடத்துகிற பாடல் தாருங்கள்னா நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி யசி ட்ரெயில சேகர் வந்திருக்கின்றார். மோகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவ்வளவு மஸ்கேலியாவிலிருந்து மணிமோகன் வந்திருக்கின்றார். அம்மா மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் நஸ்லியா எழுந்திருக்கின்றேன். தர்கா நகரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹெரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்ற ஆரத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமயத்தில் வசந்தம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு சட்டவிரோதமாக டிடி முறைமை மூலம் ஆற்றியதாக கூறப்படும் நபர் ஒருவர் மருதானை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 2023-2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிரெத்திரிய புதிய வீட்டுக் கடன் திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரையில் சலுகை வட்டியில் கடன் வழங்கப்படவுள்ளது. அத்துடன் கடன்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய வட்டியின் ஒரு பகுதி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தினால் மீளச் செலுத்தப்படவுள்ளது. இதன் மூலம் வீடு ஒன்றை நிர்மாணிக்க அல்லது கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நிதிச்சுமை பெருமளவு குறைவடையும். இந்த கடன்களுக்கு 10 ஆண்டுகள் வரையிலான திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வழங்கப்படுவதுடன் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: கெமரூனின் வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி மையம் மீது ஆயுதமேந்திய கும்பு நடத்திய தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 5 ஆசிரியர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். போம் நகரில் உள்ள ஆசிரியர் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவம் குறித்து அந்த பிராந்தியத்தின் ஆளுநர் அடோல்ஃப் லெலே லாஃப்ரிக் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் தப்பியோடிய தாக்குதல்தாரிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கெமரூனின் ஆங்கில மொழி பேசும் பிராந்தியங்களில் கல்வி ஆண்டை சீர்குலைக்கும் நோக்கில் பிரிவினைவாத குழுக்கள் முடக்கம் அறிவித்துள்ள சூழலில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. கெமரூனின் ஆங்கில மொழி பேசும் பகுதிகளில் அரச படைகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளாக மோதல்கள் நிலவி வரும் நிலையில் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் அந்த பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான காலை நேர மணித்தியால செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேரத்திலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வவுனியாவிலிருந்து சியாம் வந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் சிவானா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். நீங்க எங்க பக்கமே காணல கொஞ்ச நாளா? நாங்க நம்பர் அப்படி சொல்லி பார்த்து எடுக்கிறது இல்ல, அப்படியே நேரடியா லைன்ல போடுறோம்
1: உங்களை.
0: அதுதான் சரி. இப்ப உங்கள் குரலில் ஒரு பாடல கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி, அப்ப வந்து பாடல் கேட்கணும்னு சொல்லி ஓடி வந்திருக்கீங்க.
1: உங்க நேர்ச்சியை கேட்கறதுக்கு இந்த தமிழ் செல்வன், கிரிராக்கா, தேசா என்ன, மைந்தன், ஜெயச்சந்திரன் ஐயா எல்லாம் உங்க நேர்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வேலை செஞ்சது கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
0: சரி, இந்த நேரத்துல நீங்க என்ன பாடல் கேட்கணும் அப்படின்னு
1: சொல்லி? மேயர் மீனாட்சி கிருபான படம் கண்டீர் கல்யாணத்தின் போன்ற வீரம்.
0: ஓஹோ, அப்ப கல்யாண பெண் போன்ற அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி விட்டு எடுத்துருங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவங்க.
1: நன்றி கிருபா, நன்றி.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் நகுலேஸ் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி லோஜி நகுலேஸ் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இதேவேளை அண்ணா வணக்கம், என்னே நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்புத்தலை தங்கமலையிலிருந்து ஜமுனா இணைந்திருக்கிறார். இதேவேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் தனுஷ் கோடி இணைந்திருக்கின்றேன். இடம்புலவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வத்தலையிலிருந்து இனிமையான பாடல்களோடு லோகநாதன் அழுத் மாவத்தை அஞ்சனா அபார்ட்மெண்ட்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இடைக்கால பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரியப்பர் வந்திருக்கின்றார். மஸ்கேலியா லோகநாதன் நடந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். டிலான் சஜீவன் மற்றும் சச்சுன் லுக்சன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். இதேவேளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மித்திரன் நடந்திருக்கின்றார். கல்குடா ஜாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை இனிமையான பாடல் தெரிவிகளோடு அமரா இணைந்திருக்கிறேன், நீ நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை விந்தையான வியாழனில் விசித்திரமான பாடலை தரும் பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள் சபாஸ் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி இணைந்துக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க பிரஷா பிரசாந்தி. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திருகோணமலையிலிருந்து கஸ்தூரி வந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ருவான் வேலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷியாலினி இணைந்துக்கிறாங்க. மனோகரன் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பலாங்குடியிலிருந்து என்கே வேணி இணைந்துக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பொத்துவிலிருந்து ஜமால்தீன் இணைந்திருக்கின்றார். லங்கா ஹோட்டலில் வந்து, அதாவது ஆம ஸ்ட்ரீட்ல, ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வர் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பாலா நிர்மலா அணிந்துகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். ப்ரோ, அப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊர்வலவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஒஸ்மோன் விஜயகுமார் வந்திருக்கிறார். ஹரோலினா ஹரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:33. இந்த நேரம் கட்டுவானிலிருந்து வணக்கம் சரோஜினி. சகுந்தலா
1: தேவி
0: சொல்லுங்க, எப்படி சோமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒலித்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு கண்ணன் ஒரு கை குழந்தை, அந்த பாட்டு தான் பிடிச்சது.
0: எப்பொழுதுமே கை குழந்தையா இருந்துட்டா ரொம்ப பிடிக்கும் என்ன எல்லாருக்குமே.
1: ஓ ஏண்டா வளர்ந்து விட்டா கணக்காது
0: சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான். வருடாந்த மகோத்சவ பெருவிழா
1: போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:48. இந்த நேரம் நிகழ்ச்சியில் சரீஃபா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, அப்ப உங்களுக்கு இனிமையான பாடல்கள். சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோடு இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற ஒரு வேலை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஷர்மா வந்துக்கிறாங்க. சிவா சர்மா மற்றும் பவானி ஐயரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஹரி எழுந்திருக்கிறாங்க. சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறார் தம்புள்ளையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவேளை மஸ்கேலி அஜித் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அந்தோனி ஜூட் எழுந்திருக்கின்றார். இனிமையான நேரத்தில் இதமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் ராகம் சுகமானதுக்கு வாழ்த்து, என்னை நிகழ்ச்சி நடத்த பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி எட்டியாந்தோட்டை வியோயா மலர் மதி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, என்னையும் நிகழ்ச்சி நினைத்து நிலைத்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிற தேவிகளை. இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதா வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த நேரம் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பாலா கார்த்திகா குறிப்பிடுகிற தேவிகளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் எம்பி சாமி இணைந்திருக்கின்றேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். நிர்மலா பாலா இணைந்திருக்கிறார், என்னே நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவிகளை. அந்த நாள் போட்டோவும் போட்டிருக்கிறீங்க, வேற லெவல். ஓஹோ, நன்றி. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா, என்னே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவனேசன் நடந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா, அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மறுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் நண்பகல் 12 மணி.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: யானசார தேரருக்கு மைத்திரி வழங்கிய ஜனாதிபதி பொது மன்னிப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். பிணைமுறை வழக்கின் பூரண விசாரணை நவம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைப்பு. 80 மில்லியன் டாலர் மோசடி குற்றச்சாட்டில் மருதாணி வர்த்தகர் கைது. தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்தவுக்கு பிணை. பொலனறுவை ஆபரண பகுதியில் குடை சாய்ந்த பஸ், 22 பேருக்கு காயம். பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பள்ளி, பலர் மாயம். 3 டெஸ்டில் இங்கிலாந்திடம் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பாகிஸ்தான்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியாகாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கமைய ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பின் சட்டப்பூர்வ செல்லுபடித்தன்மை தொடர்பில் உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை இன்று வழங்கியது. குறித்த தீர்ப்பு தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கடந்த 2018 ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் 6 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவிக்கும் வகையில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகித் எகனலிகோடவின் மனைவி சாந்தியா எகனலிகோட உள்ளிட்ட தரப்பு தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் குறித்த பொது மன்னிப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டில் மத்திய வங்கி பிணைமுறை ஏலத்தின்போது அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி மீள விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டபோது அதன் பிரதிவாதிகள் மன்றில் ஆஜராகியிருந்தனர். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் பத்தினிகே சமரசிறி, பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான அர்ஜுன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ், கசுன் பாலிசேன, முத்துராஜா சுரேந்திரன், சித்த ரஞ்சன் ஹொலுகல்லே, பி குணவர்த்தன் ஆகிய பிரதிவாதிகளே ஆஜராகியிருந்தனர். வழக்கில் முதலாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்றத்தை புறக்கணித்து வருவதுடன் அவரை கைது செய்வதற்கான பிடிவராந்தம் இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அவர் இன்றையும் வழக்கு முன்னெடுத்து செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றில் விளக்கமளித்தனர். குறித்த நிறுவனத்தின் செயற்பாடுகள் மத்திய வங்கியினால் 2018 ஆண்டு தடை செய்யப்பட்டதுடன் அதற்கமைய குறித்த நிறுவனம் சமகாலத்தில் எந்தவொரு வர்த்தக நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை எனவும் மன்றில் தெரிவித்தனர். இதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய பூரண விவாதம் நவம்பர் மாதம் 2 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்று நாட்டுக்கு விஜயம் செய்யவுள்ளனர். இலங்கைக்கான விஸ்தரிக்கப்பட்ட கடன் வசதிகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்களின் 7 மீளாய்வுக்கு என குறித்த பிரதிநிதிகள் குழு நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். அவர்கள் எதிர்வரும் 23 தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள் என நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி இவான் பெபஜோஜியோவின் தலைமையின் கீழ் இந்த விஜயம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதேவேளை நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கையின் ஆன்மீக பொருளாதார வளர்ச்சிகள், நிதி மறுசீரமைப்புகளின் முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனர்வை ஆபரண பிரதான வீதியில் பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 22 பேர் காயமடைந்துள்ளனர். மின்னறியா 7 கட்டை தேவாலய வளைவு பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மெதிரிக்ரியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பஸ் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கால்வாய் ஒன்றில் குடை சாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மற்றும் பெண் ஒருவருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரு சந்தேக நபர்களுக்கும் முறைப்படி குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளன. இதேவேளை முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் ரொசான் குணதிலகவுக்கு நிதி மோசடி விசாரணை பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. மிக் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருட்களை இறக்குமதி செய்வது போன்று போலியாக காண்பித்து சுமார் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்த குற்றச்சாட்டில் மருதானையைச் சேர்ந்த 34 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2023 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் குறித்த பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். பொருட்களை இறக்குமதி செய்வதற்குரிய கட்டணம் என்ற பொறுப்பில் டெலிகிராபிக் டிரான்ஸ்பேர்ஸ் மூலம் இந்த மூலம் சந்தேக நபர் குறித்த நிதியை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளார். சம்பவம் தொடர்பில் நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகலின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நீடிக்கும் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கந்தளாய், அக்போபுர மற்றும் வானெல ஆகிய பகுதிகளில் 5 குளங்கள் முற்றாக வற்றியுள்ளன. இதனால் நன்னீர் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 5000 அதிகமான கால்நடைகள் குறித்த பகுதிகளில் வசிப்பதுடன் அவற்றுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் வழங்குவதிலும் விவசாயிகள் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: மேற்கு பிலிப்பைன்ஸின் பலவான் தீபப்பகுதிக்கு அண்மையில் பயணித்த பயணிகள் படகு தீப்பற்றி எரிந்ததில் 5 உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நேற்றிரவு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிலிப்பைன்ஸ் கடலோர காவல் படை இதனை தெரிவித்துள்ளது. MV ஜூன் ஆஸ்டர் என்ற படகு இவ்வாறு தீப்பிடித்துள்ளது. சம்பவத்தின் போது கப்பலில் 117 பேர் பயணித்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மெனிலா நகரிலிருந்து புறப்பட்ட படகு கோர்ன் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளது. படகில் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஈரானுடனான போர் நவம்பரின் இடைத்தேர்தல் வரை முடிவுக்கு வருவது சாத்தியமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் குறித்த காலப்பகுதி வரை எண்ணெய் விலையிலும் வீழ்ச்சி ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இடைத்தேர்தலின் பின்னர் ஈரான் மீதான போர் நடவடிக்கைகள் முற்றுப்பெறலாம் என ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வாறு தேர்தலின் பின்னர் உடனடியாக யுத்தம் முடிவுக்கு வரும் என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைக்கால தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை டெக்சாஸில் ஆரம்பித்துள்ள நிலையில் அங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானுடனான போர் நடவடிக்கைகள் காரணமாக அரசியல் ரீதியாக டிரம்ப் சரிவை சந்தித்துள்ளதாக கருத்து கணிப்புகள் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது குடியரசுக் கட்சிக்குள் டிரம்புக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்துடனான கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி மேலும் ஒரு மோசமான துடுப்பாட்டத்தை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்தின் பெர்மிங்ஹாம் நகரில் நடைபெறும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இன்னிங்ஸில் முதல் 5 துடுப்பாட்ட வீரர்களும் தலா 9 அல்லது அதற்கு குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்த முதல் அணியாக பாகிஸ்தான் பதிவாகியுள்ளது. எட்பாஸ்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணியின் தலைவர் ஜோ ரூட் 4 சுடசையில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணியை முதலில் துடுப்பாட அழைத்தார். ஏற்கனவே இந்த தொடரில் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து தொடரை 2-0 என்ற கணக்கில் இழந்துள்ள பாகிஸ்தான் அணி கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் 3வது போட்டியில் களமிறங்கியது. 2வது டெஸ்ட் போட்டியில் லார்ட்ஸ் மைதானத்தில் பாகிஸ்தான் அணி 194 ஓட்டங்களால் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அணியில் 7 வீரர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் தலைமை பயிற்றுவிப்பாளர் ஷப்

0: உலக பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான் அணியின் முன்னணி துடுப்பாட்ட வரிசையை மிக குறுகிய நேரத்திலேயே சிதற அடித்தனர். பாகிஸ்தான் அணி 48 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் அணித்தலைவர் பாபர் அசாமும் 15வது ஓவரில் ஆட்டமிழந்தார். மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர் சவுத் ஷக்கில் மட்டும் சிறிது நேரம் தாக்குப்பிடித்து 43 ஓட்டங்களை பெற்றார். பாகிஸ்தான் அணி 33 ஓவர்கள் மற்றும் 5 பந்துகளில் 133 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 3வது டெஸ்ட் போட்டியிலும் பாகிஸ்தான் அணி கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: யானசார தேரருக்கு மைத்திரி வழங்கிய ஜனாதிபதி பொது மன்னிப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். பிணைமுறை வழக்கின் பூரண விசாரணை நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. 80 மில்லியன் டாலர் மோசடி குற்றச்சாட்டில் மருதானை வர்த்தகர் கைது. தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்தவுக்கு பிணை. பொலனர்பை ஹவரண பகுதியில் குடை சாய்ந்த பஸ், 22 பேருக்கு காயம். பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பலி, பலர் மாயம். 3வது டெஸ்டில் இங்கிலாந்திடம் 133 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பாகிஸ்தான். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது மணித்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கும் அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நீர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானதி வஸ்தமே நீர் இப்போது 12:19 நிமிடமாகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதினால் சூப்பரான பாடல்களோடு உற்சாகமாக சந்தோஷமாக மதிய நீர் குதலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமா அபுல் ஹாசன் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீதேவி. நீங்க அபுல் ஹாசன் சொல்லும்போது கமல் ஹாசன் சொல்ற மாதிரி இருந்துச்சு.
0: அப்படிதான் சொன்னேன். அபுல்
1: வணக்கம். பிரச்சனைகள், சண்டைகள், கவலைகள், துன்பங்கள் ஏதாவது இருந்தால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆச்சிக்கா ஜாலியா சந்தோஷமா ஈக்கேனும். அப்படித்தானே இருப்பினதாத்தா?
0: அப்படிதான் அவள். இந்த நேரத்தில் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தணும். அழைப்பு ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 7185001 அல்லது 0112 7185111 கால் பண்ணுங்க.
1: அப்படி மில்லனிஷின் பள்ளியா வாங்க வளமையா சொன்னமே அந்த படத்தை பத்தி நம்பாதீங்க. அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷன் நானே இந்த பாட்டு எனக்கு தாங்க மாமா நானா காக்கா சாச்சா கூட்டாளிக்கு பாட்டு ஒண்ணு சொல்லி எனக்கு டமாண்ட் அனுப்புங்க. டுமிண்ட் ஆசிகான ஒரு பாட்டு வரும்.
0: சரி ஓகே. இந்த நேரம் அழைப்பில் முதல் நேரம் ஓடி வந்திருக்கிறார் ஹரோல் சந்திரா. இணைத்துக் கொள்ளலாம் ஆரம்பத்திலேயே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹாய் ஹரோல், எப்படி இருக்கிறீங்க?
1: தண்ணி நெருக்கி வைப்பாங்க ஊட்டு மழை காலம் அதுக்கு என்ன சந்திரனா நல்லா இருக்கீங்களா? ஈர கொலை
0: பிடிக்கும்.
1: ரொம்ப விசாரிச்சு செல்லுங்க. போற வழியில நின்று பேரை குடுப்பாங்களா? ஏற்கனவே பிறல எங்களுக்கு கடன் செல்லுவாங்களா? இல்லையே
2: அழகான
1: பாட்டு
2: அவருக்கு
1: சொல்லி வைங்க.
2: அவரோடு சேர்த்து முகமது ரவிக்ஷன், குட்டிக்கடை புகாரி, லயனல் கிரகரி, தேவமணி டீச்சர், இந்து, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணன் கிருஷ்ணா ஜோய் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வரங்க.
1: லயனல் பேக்கரியும் கேட்டேன் சொல்லுங்க.
0: பாட்டு
1: படிக்கிறார் தானே?
3: அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. புதுமைகளோடு

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: பாலகிருஷ்ணம்
1: பாலகிருஷ்ணகுமாரி, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ தேவி
2: ஒரு மாசம்
0: புதிய நெறிகளுக்கு ஒரு சான்ஸ்
2: கொடுக்கலாம்.
0: சொல்லுங்க பாலகிருஷ்ண குமாரி, சமைச்சிட்டீங்களா? சமைச்சிட்டீங்களோட
2: பேசி எல்லாம் எடுத்து வச்சுட்டு
1: அப்ப வீட்டுல பேர புள்ளெல்லாம் வந்து ஒரே இதை கேட்டுக்கொண்டு
2: சமைச்சு
1: அப்ப 3 மணிக்கு சமைச்சா போதும்.
0: சரி, அப்புறம் வேற என்ன விசேஷங்கள் உள்ள எல்லாம்?
2: ஊருக்கு
1: போயிட்டு வரும்பொழுது எங்களுக்கு தொத்தல் கட்டல மஸ்கட்டல் அந்த மாதிரி துண்டுகள் கொண்டாடல.
0: பாருங்களேன்,
1: திடீர்னு வர பார்த்து சொல்லி வந்தா நீங்க டக்குன்னு வீடு மூடிங்க போயிருவீங்களே. ஆமா ஆமா, புலசிங்கல தான் என்ன புலசிங்கல வந்து அப்படி அந்த புலா தெமல பக்கத்தால கீழ இறங்கி புலா சிங்கல கிட்ட பேசினா சரியா வருமையா?
2: நன்றி.
1: எங்களுக்கு வாங்கி வந்த இது வந்து புஷ்புடிச்சா அந்த அளவுக்கு பழைய சாமான் வாங்கி வந்தீங்க, யோசிச்சு பாருங்க. சும்மா சரி நாங்க போயிட்டு தின்றுந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. நாக்கு மூக்குல வந்து மூக்கு காட்டுறது வாங்கம்மா வாங்கம்மா உங்களுக்கு
0: தானே
1: சாப்பிட்டு இருந்தீங்களா? மூக்கு காதுல வந்து காது தலையில போயிட்டீங்க.
0: சரி ஓகே, அவ்வளவு அடுத்து நாங்க ஒரு பாடல் கேட்கலாம். அரசு திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் அடுத்து

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11 திகதி கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு
2: புதுமைகளோடு புத்துணர்வுகளோடும் நீங்கள் இலவசம்தான்.

0: ஒரு சூப்பரான ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் நாங்களும் கேட்டுட்டு வந்து ஃப்ரம் தாஸ் திரைப்படத்துக்காக அந்த பாடல் ஒளி
1: அம்புள் குட்டி என்ன
0: தெரியலையா அவள்
1: நீங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க வீட்டுல
0: அமுல் பேபி
1: அமுல் பேபினா நீங்க அமுல் குட்டி என்று பூனைக்குட்டி ஆகிக்குமே அவட வீட்டுல இருக்குது பெரிய
0: குறியானை
1: செல்ல மாட்டார்
0: சரி பெரிய குறியானை எங்க இருக்குன்னு
1: சொல்லுங்க அங்கதான்
2: பெரிய குறியான வந்து கேகால மாவட்டத்துல வந்து திரணியகட பிரதேசத்துல இருக்கு.
1: நீங்க எந்த பிரதேசத்துல இருக்கீங்க குறியானிலயா?
2: பெரிய குறியான பிரதேசத்துல.
0: ஒரே சாப்பாடு நினைவுதான்.
1: தெரிஞ்சு கொள்ள தானே உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஊட்டலையா?
2: இல்ல இல்ல வேலைக்கு போயிட்டு தான் இப்ப கொஞ்சம் வெள்ளத்து வந்து வெள்ளனுக்கு.
0: சரி சரி திரும்ப போகணுமா?
1: தேவையில்லை
0: லஞ்ச் டைம் முடிய போகணும். சரி சரி ஓகே வசந்தகுமார் அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நாங்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கருப்பு அரடி உயரத்துல கண் வெளியே இருக்கும் காது தொங்கி கொண்டிருக்கும் அப்படி அடையாளம் கொடுக்கணும்.
0: இல்ல நீங்க சொல்ற அடையாளம் வந்து ஓகே மனசு நல்லா வந்தா ஓகே.
1: என்ன மனசுல என்ன என்ன
0: இருக்கு தேவையில்ல என்ன வசந்தகுமார் அப்படி
1: சொல்லுங்க என்ன
0: சரி என் மனதை கொள்ளையடுத்து வெளியே பாடல் வந்து நேற்றைய தினம் அதை நேரு குதிரை நிகழ்ச்சியில நான்
2: தந்திருந்தேன்.
1: பொற்காலம்
0: திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் எடுத்து

0: 98.8 வசந்தம் FM. வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் அரச சோதிடர் சுமடதாச அபயகுணவர்தன இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சிறிலிய சபிக தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார். பண்டாரவளை மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஜனக நிஷாந்த ரத்நாயக்க பண்டாரவளை விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநகர சபை இடம்பெற்ற நிதி மோசடி மற்றும் போலியான ஆவணங்களை தயாரித்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு இணங்கவே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சபையின் இரண்டு வருமான பரிசோதனைகள் உள்ளிட்ட சிலரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM. வெளிநாட்டு செய்திகள்.
3: சிரியாவின் வடக்கு பகுதி உள்ள இட்லிப் மாகாணம் சர்மடா நகருக்கு அருகிலுள்ள தற்காலிக ஆயுத கிடங்கொன்றில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் சில பாதுகாப்பு படைவீரர்களும் அடங்குவர் என சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. போர் எச்சங்கள் மற்றும் ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த தளத்தில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டு தீப்பற்றியது. தொடர்ந்து ஏற்பட்ட சிறிய வெடிப்புகள் காரணமாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் அவசரகால குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். எமது அடுத்த மனித்தள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: முந்தான சேல அப்படின்னு சொல்லிய சூப்பரான பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் 1:09 நிமிடமாகின்றது.
1: இரண்டாவது மணி தியாகத்துல எங்களோட பேசுதார் வந்தீங்கன்னு பாத்துருந்துச்சு என்ன அப்துல் மஜித் மேனா வந்தீங்க.
0: இஸ்லாம் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும் அன்பான மதிய வணக்கம்.
0: கூலான வணக்கம், சந்தோஷமான வணக்கம். யார் இது அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்துல் மஜித்.
1: மஜித் மேனா வந்து எப்படி இருக்கீங்க மஜித்?
0: என்ன
1: பாலிய கழுவுற அவரு
2: கடைசி நேரத்துல பாலிய கவுத்துறாரு அபிலாசன்.
1: நீங்க ஒரு சப்போர்ட் ஒண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா அபிலாசன் எனக்கு ஒரு கேம் ஒன்று அமைக்கே இல்லை. என்ன செய்ய மிஸ் ஆகுது?
2: நான் சென்னன் தானே உங்களுக்கு தனி பாலியை நிறைய சரி எடுத்துட்டு ஓடுங்கன்னு சரி நீங்க பாலியை கவுத்துட்டு நிக்கிறீங்க.
0: சரி ஓகே அப்துல் பஜித், உங்களுக்கு வந்து அபிலாசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நல்லவரா?
2: அவர் நல்ல மனுஷன்
1: செத்தியார் வாழ்க்கை செத்தா தானே தெரியும் என்ன மஜித் நானா.
2: நல்ல ஜோக் மனுஷன் அவர். அவர் இதயம் வந்து பால்மாதான்
1: கிரிபொக்கம் சொல்றேன்.
0: நீங்க சொல்றது உண்மைதான். எங்க அலுவலகத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மனம் படைத்த ஒரு ஒரு சிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னா
1: ரொம்ப நன்றி.
2: சந்தேகமே
0: இல்ல வந்து பாருங்க சரியா.
2: ஓகே மேடம்.
0: ஓகே பாடல் யாருக்கா கேக்கலாம் மஜித்?
2: பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாக இருக்கும் தம்பி மொயடீனுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கு மும்தாஜி பேகம், கணவர் மாமட்டை செல்வா மாலுக்காவும், மாவனல்லை அருமை சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி அருமை சகோதரி பரிசுரை அருமொழியக்காகவும் அவங்க இருவரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. நலமாக இருந்து வளமாக வாழ வாழ்த்துகிறேன்.
1: நன்றி
0: நன்றி அப்துல் மஜித் இணைந்து கொண்டமைக்கு. உங்களோட மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்துல் ஹாசன்.
1: கூட்டாளி மாதிரி செல்லி வேடாக்னு
0: சந்தோஷம். இதனால நானும் உண்மையை சொல்லி இருக்கிறேன் சரியா?
1: ஆமா சும்மா தான்.
0: சரி இதே போல சொந்தங்களை நீங்களும் எங்களுக்கு அழைப்பு நிற்படுத்தலாம். 0112-715 0101-715-118 க்கு கால் பண்ணுங்க.
1: அப்படி மில்லன் சீனா முகநூல் வழியாக வளமையா வாரமே ஆசிகா வாங்க ஸ்ரீதேவி.

0: புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: புதுமைகளோடு

0: நான் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசின், எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
6: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
5: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை.
7: எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
8: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
7: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ

0: பழைய பாடல்களோடு உற்சாகமாக மதிய நேரப்பதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒழித்து போய்ந்த பாடல் கருத்த மாந்திரப்படத்திற்காக இசை புயலின் இசையில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. அபிலாசன், இந்த நேரம் ஏராளமான சொந்தங்கள் வந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நினைத்துக் கொள்ளலாமா?
1: இன்னைக்கு தான் நீங்க பேசத்தான் மாட்டீங்க, கொஞ்சம் பேரையாவது வாசிங்க சொல்ற மாதிரி தானே.
0: சரி, குறிஜா கண்ணிலிருந்து அசருடன் இருந்திருக்கிறார். அவரும் நூர்ஜஹான், அன்பர், ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் ரீனா குட்டிக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல ஆஸ்மான்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார். கொழும்பு பதினைதுல இருந்து தர்ஷினி, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரமும் முடிவுகளுக்காக பாடல் போய் கேட்டிருக்கிறார்.
1: கடவுள் இந்த கண்ணா வந்திக்கு அன்பான மதியினர் வணக்கம், ருபீனா அக்கா அபுர்ணான் எப்படி இருக்கிறீங்க, குதூகலம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல பரமானந்தன் வசீகரன் ஹேட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உயால இருந்து எங்களோட சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். திப்பிக்கு சேர்ந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். அபுல்ஹாசன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
1: எனக்கு விளப்பம் தான். அதே மாதிரி கந்தலாயிருந்து உபயதின் வந்திக்கு அன்பான மதிய நீர வணக்கம், எப்படி இருக்கீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல எங்களோட வந்து தொண்டிமன்னார்ல இருந்து சுதன் இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேரளினால இருந்து ஹரி இணைந்திருக்கிறார். இங்கிரியில இருந்து ரவி இணைந்திருக்கிறார். அதே நேரம் வந்து உபாய்டீன் இணைந்திருக்கிறார். கந்தலாயிலிருந்து அவரும் உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார்.
1: கொழும்பு பதினஞ்சு தரிசனி குணசேகரன் வந்திருக்காங்க. இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு தாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் அபுள் அடுத்து நாங்க சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்
1: தயாரா இருக்கு.

கேயா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11ஆம் தேதி கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: டாடா பிர்லா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல்.
1: பிர்லா இங்கே இருக்கா, டாடா இங்கே இருக்கா,
0: எங்க இருக்காங்க
1: ரெண்டு பேரும் கல்லன் முள்ளனா?
2: கண்டிப்பா
0: வந்து கிராண்ட் பாஸ் வரணும் உங்க வீட்டுக்கு. நானும்
1: வீட்டுக்கு
2: போறேன்.
1: சமைக்கிறாங்க
0: இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் லேட் ஆகும் போல.
1: நீங்களும் அவர் சமைக்கிற இவங்க சாப்பிடுறே
0: எனக்கு
1: தங்க சங்கிலி ஒண்ணு வாங்கிட்டாங்க பொண்டாடி புருஷன் சொன்ன, நீயே தங்கம் உனக்கு என்னத்துக்கு சங்கிலி அப்படின்ற.
0: என்ன
1: பாட்டு?
2: குட்லக் படத்துல ஜூலை 16 வந்தார்.
1: ஜூலை 16 வந்தார்.
0: வயது
2: வந்து 17.
1: பதினேழு
0: வயசு. சரி சரி ஓகே, அந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்க முத்தாஸ், நன்றி.
1: கோப்பில போட்டு நீங்க கண்டே இல்ல, நீங்க அனுராதபுரம் தானே, உங்களுக்கு தில் கொசுவல் தான் விளங்கும். பிரிணி தெரியாவா?
0: தெரியாத பாடல் கேட்கலாம். நேரம் 1:48.
3: நடிகர் ரவி மோகன்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசதம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உரிய காலக்கெடுக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்களிடம் நிர்வாக அபராதம் அறிவிடுவதற்கு முன்னர் அதற்கான காரணங்களை தெரிவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன்னர் தாமதத்திற்கான காரணம் எழுத்து மூலம் தெரிவிக்குமாறு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உரிய காலக்கெடுவை தாண்டி சமர்ப்பிக்க சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளுக்கு தாமதமான நாட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நிர்வாக அபராதம் அறவிடுவது சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் அதற்கு முன்னர் தாமதத்திற்கான நியாயமான காரணங்களை தெரிவிப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: யமனில் பல பகுதிகளில் சவுதி போர் விமானங்கள் சுமார் 40 வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக யமன் ஊடகம் தெரிவித்துள்ளன. தாயிஸ், அல் ஹுதைதா, அல் ஜாவ் மற்றும் மாரிஃப் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதிக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சஃபா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அல் சலீஃப் மற்றும் அல் ஹுதைதா மாவட்டங்களிலும் கமரான் வி தீவிலும் வான்வழி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஹவுதிகளுக்கு ஆதரவான அல் மசீரா தொலைக்காட்சி, அல் ஹஸ்ம், அல் கைஸ் மற்றும் அல் ஹுத்பா ஆகிய மாவட்டங்களில் மட்டும் 18 வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த வான்வழி தாக்குதல்கள் தொடர்பில் சவுதி தலைமையிலான கூட்டு தரப்பினமிருந்து இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. எமது அடுத்த மனத்தியார செய்தினை மாலை 3 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி

0: பிஸ்தா.
1: இருக்கீங்க
0: மஞ்ச கலர் ஜிங்கிதா ஐமா இவர் என்ன சரி நெசவுல இவர் அப்துல் நாசின் அப்படி படிக்கிறே இல்ல கருப்பு சாரம் அந்த பாட்டு என்ன போட்டோன்னு சாரம் சேட்டெல்லாம் பெருசா செய்யலாம் என்ன
2: சரி ஓகே அப்துல் நாசிர் அப்புறம் சொல்லுங்க இதே உற்சாகத்தோட அடுத்த பாடல் யாருக்கா
1: பாடலை கேட்டு இருக்கு மந்தமனை ராவி வசந்தம் ராவி எச்எல் நஜிமுடின் மற்றும் பலகத்தை பணிப்பாளர் ஜமால் ஜெயம் நவர்தி மற்றும் முந்தாஜ் கொழும்பு பேகம்
0: முந்தாஜ் கொழும்பு பேகம்
2: எல்லோருக்கும்
0: கொழும்பு பேகம்
2: ரொம்ப நன்றி
0: நீங்களும்
2: அதே போல எங்களுடைய Facebook பக்கமாகவும் அணிந்து கொள்ளலாம் வாங்க.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: எட்டியான் தோட்டியில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விஷேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32 பரசல வீதி, எட்டியான் தோட்டை.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ். எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
5: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: சாமி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்தது.
1: நீங்க
2: எப்படி ஸ்ரீதேவி?
1: நல்லா இருக்கிறோம். உங்களோட பாடல்கள் அருமையான பாடல்கள்.
2: ஐயோ,
1: ரொம்ப பிஸியான பாடலையும் போடுங்க. முடிஞ்ச
2: என்ன பாட்டு?
1: ரொம்ப
2: ரொம்ப பிஸியா. நீங்க பசியிலே இருக்கீங்க? பிஸியிலையா?
0: ரெண்டு
1: பிஸியிலையும் பசியிலையும் ரெண்டுலயும் தான் இருக்கிறேன்.
0: இல்ல, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2:30. ஈடன் சாப்பிடலன்னு சொல்லுங்க. ஈடன்
1: வசந்தம்
0: சொல்லுங்க. பாடல் கேட்கலாம். யாருக்காக சொல்லுங்க?
1: ஆதித்யா அமிந்து ரவிந்து ஜெமாய் ரசலகம குசலராஜா கொழும்பு வசந்தகுமார்.
2: நீ அப்படி தர குசலராஜா போட்ட பெண்ணு பேசுது.
0: குசலராஜா கிட்ட என்ன
2: கேக்குறீங்க?
0: சரி, ஓகே. நான் அடுத்து
2: நீங்க கேக்குறதா ராஜகிட்ட தங்க மதிதிக்க மஞ்சோக்க.

0: காதல் மன்னன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான பாடல் பரத்வாஜி இசையில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். பாடும் நிலா இந்த பாடலை பாடியிருந்தார். பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் வைரமுத்து.
1: உன்னை பார்த்த பின்பு நான் வைத்தியமானே.
0: பிரசாந்த் சிராஜ் இணைந்திருக்கிறாரு. அவரும் பூர்வீக புத்திசாலி அபிஹாசன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக அவரும் பாடல் விபி கேட்டிருக்கிறாரு. அதே போல சரண்யா இணைந்திருக்கிறாங்க, பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மாவனாளில இருந்து நிஷா இணைந்திருக்கிறாங்க. ஹேட்டன்ல இருந்து நவீன் இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட கண்ணா இணைந்திருக்கிறார். புதுகலமா நாங்களும் நிகழ்ச்சி கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கினிகத்தேனிலிருந்து கண்ணா இணைந்திருக்கிறார்.
1: அதே மாதிரி குழம்புல இருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ரா இவங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க ஹீதேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அக்கறை பற்றி பாப் டெய்லர்ல இருந்து நிசார் இணைந்திருக்கிறார். அதே நேரம் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க யாரு, ராஜ் இணைந்திருக்கிறார். அவரும் உறவுகளில் ஒருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அதே நேரம் வந்து தமிழ்நாடு ஒரு கூட வார்த்தையில இருந்து ரமேஷ் இணைந்திருக்கிறாரு. மனைவி பார்வதிக்காக பாடல் வேவி கட்டு.
1: பரமானந்தன் வசீகரன் வந்து ஹா இருவருக்கும் இனி அன்பான மதிய நேர வணக்கம். பலமா இப்போ நானும் நிகழ்ச்சியோடு என்னையும் சேர்த்துக்கொண்டு ஒரு ஆசிகான பாட்டு தாங்க நான் சொல்லியிருக்கேன்.
0: சரி, எல்லோருக்காகவும் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகர் ரவி மோகன்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: ஒலிக்கரபிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
1: ஜோதிகா எம்ஜிஆர் வந்திருக்காங்க.
0: ஆனந்தி மற்றும் ஜி ஆர்
1: வந்திருக்காங்க. என்ன
0: விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: வராமலே இருக்க முடியுமா? அல்விலகி அமுல் ஹாசன்
0: ரூபினா வணக்கம் என்று சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தற்போது அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய நிலையங்கள் ஊடாக சமூகத்துக்கான மனநல நிபுணத்துவ சேவைகளை கொண்டு செல்ல அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஹன்சுக் விஜயமுனி தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான கலந்துரையாடலை புதிய தூர தளத்துக்கு கொண்டு செல்வதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் மனநல பணிப்பாளர் அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனநலம் தொடர்பான நிகழ்வு பிரதி அமைச்சர் ஹன்சுக் விஜயமுனியின் தலைமையில் நடைபெற்றது. மனநலம் தொடர்பில் சமூகத்தில் பெரும்பாலும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அது தொடர்பில் நேர்மறையான முறையில் கலந்துரையாட வேண்டியது அவசியம் எனவும் பிரதி அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். நுகர்வோரை திசை திருப்பும் வகையில் காலாவதியான பேக்கரி தயாரிப்புகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பேக்கரி நிறுவனத்துக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் 2,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகளினால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் குறித்த வர்த்தக நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது 2026/4/16 என காலாவதி தேதியிடப்பட்ட ஸ்ட்ராபெரி சுவையூட்டப்பட்ட கிரீம் பன்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை குறித்த நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததுடன் நேற்று இவ்வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து நீதவான் குறித்த நிறுவனத்துக்கு எதிராக 2,00,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் தலா $5,000 வழங்கும் திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது தொடர்பில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதுவரை எந்தவொரு விரிவான தகவலையும் வெளியிடவில்லை. அத்துடன் இந்த திட்டத்துக்கான நிதி எவ்வாறு பெற்றுக் கொள்ளப்படும் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் டிரம்பின் இந்த அறிவிப்பை ஜனநாயக கட்சியினர் வெறும் வெற்று வாக்குறுதி என விமர்சித்துள்ளனர். மேலும் இவ்வாறான வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவது சட்டபூர்வமானதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. டிரம்பின் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கு சுமார் 1.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஜனாதிபதி டிரம்பின் இந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்த படுமா என்பது தொடர்பில் உலகளாவிய ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 4 மணிக்கு
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்முன்

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் சியார். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை எல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்து 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
1: உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ போறீங்க.
0: அதாவது அண்ணந்தே, இந்த சிறுவர்களுக்கான புற்றுநோய் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக இப்ப மருத்துவ நிபுணர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இலங்கை பொறுத்த வரைக்கும் பிறக்கிற குழந்தை முதல் 19 வயது வரையிலான சிறுவர்கள் வந்துட்டு ஆண்டுதோறும் 1000 வரையான புற்றுநோய்களுக்கு பாதிப்பு உள்ளதாக, அதாவது பதிவாகுவதாக சமூக மருத்துவ நிபுணர் சரோஜா போல்ராஜ் தெரிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். அதே போல சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிறுவர்களிடையே பதிவாகக்கூடிய இந்த புற்றுநோய் வந்துட்டு மூளை புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், கண் தொடர்பான புற்றுநோய் ஆகியவை அதிக அளவில் கண்டறியப்படுவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.
1: அதே நேரம் வந்து கொழும்பு மருதானை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தக ஒருவரின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் கைது செய்யப்பட்டதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. பொருட்களை வந்து இறக்குமதி செய்வதாக கூறி வெளிநாட்டுகளுக்கு வந்து பணம் அனுப்பிய தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. 2023 2025 அந்த காலப்பகுதிகளில் வந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையின் கீழ் வந்து 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தொகையாக வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக வந்து இவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர் வந்து 34 வயதுடைய ஆண் என்பவரும் வந்து தெரிய வந்திருக்கு.
0: அதாவது நேற்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சமூக மருத்துவ நிபுணர் சுரேஷ் பெரேரா வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருந்தாரு. சிறுவர்கள் வந்துட்டு அதிகமாக புற்றுநோய்களுக்கு உள்வாங்குவதாகவும் அந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. எனவே சிறுவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தலைவலியோ அல்லது கால் ஏதாவது வலியோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நீங்க பொதுபோக்காக கண்டுக்காம விடாம குறித்த மருத்துவர்கிட்ட சென்று அவர்களுக்கான பரிசோதனைகளை உரிய முறையில் நீங்க ஆரம்பத்திலிருந்து கண்டறிப்போதுதான் இந்த புற்றுநோயை நீங்க வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். போட்டு தாக்கிறது சொல்லுங்க.

0: வானத்தை போல திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் 3:17.
1: கொஞ்சம் தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் மனதில் வசந்தம் FM.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11 கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு முதல்வன் வசந்தம் FM.

0: உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது.
1: ஓகே, நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். குறிப்பாக இந்த அதாவது சொல்லப்பட்ட நிறையை விட அதுக்கு குறைவாக விற்பனை செய்த கிட்டத்தட்ட 54 பேக்கரிகள் வந்துட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்ட விஷேட நாடாளு ரீதியில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்த விஷயம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ அவர்கள் வந்துட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால வந்துட்டு கொழும்பு பிரதான நீதிமன்றம் 2 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேரம் வந்து அதிகமான சூடான மற்றும் தேநீர் கோப்பீர் பருகுவதனால வந்து உணவு குழாயில் வந்து புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. சுமார் வந்து 65 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கும் மேற்பட்ட வெப்பநிலை உள்ள பானங்கள் வந்து உணவு குழாயின் உட்புற செல்களை வந்து சேதப்படுத்தும் எனவும் வந்து நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக வந்து கொதிக்கும் சூடான தேநீர் மற்றும் கோப்பி உள்ளிட்ட பானங்களை அருந்துவதை தவிர்த்து அவை சற்று ஆறிய பின் அருந்த வேண்டும் எனவும் வந்து அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க.
1: சரி, அது மட்டுமல்ல காலாவதியான தேயிலை பொதி ஒன்றை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்த நிறுவனம் ஒன்றுக்கும் கொழும்பு நீதிமன்றத்தில் வந்துட்டு 2 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன்,

0: தாண்டவம் திரைப்படத்துக்காக ஜீவியினுடைய இசையில் பாடல் கேட்டீங்க. நேரம் மாலை 3:29.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்த சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: ஜேசினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: தை பிறந்தாச்சி திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: 102.6 102.8 வசந்தோடு இணைந்திருக்கின்றோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanthamfm.l கிட்டகடைய பக்கம் கூட இணைந்திருக்கலாம். பொதுவாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோபர்னிகஸ் காலநிலை மற்றும் சேவை மையம் வெளியிட்ட தகவலின்படி வரலாற்றில் இதுவரை பதிவான மிக வெப்பமான மாதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகி இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பூமியின் சராசரி உலகளாவிய வெப்பநிலையானது தொழில்துறைக்கு முந்தைய காலகட்டத்தை விட 1.5 °C அதிகரித்திருப்பதாக இப்ப விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேரம் வந்து இலங்கையில் வந்து தங்கத்தின் விலை வந்து இன்று 2000 ரூபாவால் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை வந்து 375,000 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இன்று வந்து அதன் விலை வந்து 377,000 ரூபாவாக வந்து விற்பனை செய்யப்படுது. அதே நேரம் வந்து 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை வந்து 337,000 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வந்து 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை வந்து 347,000 ரூபாவாக வந்து விற்பனை செய்யப்படுது இன்று சந்தையில்.
1: ஒலிக்கும் பாடல் இது, சுதந்திரம் திரைப்படத்திற்காக.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தித்வா புயலை எதிர்கொள்வதற்கான முன் ஆயத்தங்கள் இல்லாமை தொடர்பில் முழுமையான ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் பிமால் ரத்நாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கமைய 2026 ஜனவரி 21ஆம் தேதி பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குழுவினால் அவதானிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் அது தொடர்பான பரிந்துரைகளை அறிக்கையிட மேலதிக காலம் தேவைப்படுவதனால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்றைய தினம் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலையானது அவதானிக்க வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினத்தில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது அவதான நிலையை எட்டியுள்ளதனால் அது குறித்து பொதுமக்கள் விசேட அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மாத்திரமன்றி யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, குருணாகல் மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த வெப்பமான வானிலை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: வரலாற்றில் இதுவரை பதிவான மிக வெப்பமான மாதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர்னிக்கஸ் காலநிலை மாற்ற சேவை 3S மையம் வெளியிட்ட தகவலின்படி ஆகஸ்ட் மாதத்தில் பூமியின் சராசரி உலகளாவிய வெப்பநிலையானது தொழிற்துறைக்கு முந்தைய காலகட்டத்தை விட 1.5 செல்சியஸ் அதிகரித்துள்ளது. கடந்த மாதத்தில் உலகெங்கிலும் கடுமையான காலநிலை மாற்றங்களும் பேரழிவுகளும் பதிவாகியிருந்தன. குறிப்பாக நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் பிராந்தியங்களில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் காரணமாக நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தன.
2: மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட. அப்படியே இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு.
1: சரி, ஒலித்த பாடல் அது அப்பு திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இரண்டாவது மனத்தியாளத்தோடு நிறைய விஷயங்கள் நாங்க பேச போகணும். குறிப்பாக வந்து நேற்றிரவு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவருடைய பயணம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கனடாவை நோக்கி புறப்பட்டு இருக்கிறாரு. இன்று கனடாவை சென்றடைந்திருக்கிறாரு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அதே போல கனடா பிரதமர் மார்கானியை சந்தித்திருக்கிறாரு. முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. கனடாவில் நாளை வரைக்கும் உக்ரைன் ஜனாதிபதி தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு, பொருளாதாரம், எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த போர்க்குற்றங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது. 2022 முதல் 2029 வரையான காலப்பகுதியில் உக்ரைனுடைய பாதுகாப்பிற்காக கனடா வந்துட்டு அணுந்தி $6.5 மில்லியன் வந்துட்டு ராணுவ உதவியாக வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில பாக்குற போது உக்ரைனுக்கு அதிக நிதி ராணுவ உதவிகளை வழங்குகின்ற நாடுகள்ல கனடா 4வது இடத்தில் இருக்கிறதா. இதே போன்றுதான் இன்னொரு விஷயம் பேசப்பட்டிருந்தது. உக்ரைனில் ராணுவ சட்டத்திற்கு காரணமாக இந்த தேர்தல் நடத்த முடியாத சூழலில் ஊழல் குற்றச்சாட்டுகள், அதே போல ஜூலை மாதம் பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ தளபதி இப்படி நிறைய பேரை வந்துட்டு அந்த போர்க்குற்றங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு விஷயமும் பேசப்பட்டிருந்தது. இதே விட முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ரஷ்யாவால கடத்தப்பட்ட உக்ரைனுடைய குழந்தைகள் அதே போல போர்க்கைதிகளை மீட்பது தொடர்பில் ரஷ்யா அதாவது சர்வதேச மாநாடு ஒன்றை கனடாவில் வெளியுறவுத்துறைச்சர் அனிதா ஆனந்த் இந்த மாத இறுதியில் டொரண்டோவில் நடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைனும் இப்ப கனடாவும் முன்னுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம்.
0: அதே நேரம் வந்து அமெரிக்காவின் விஸ்கான்சிங் மாநிலத்துல வந்து இருவர் கணவன் மனைவி இருவருமே வந்து நீண்ட நாள் பாவிக்காமல் வந்து ஒரு கார் வந்து தங்களது வீட்டின் முன்னால் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, அத ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு சுத்தம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும் போது ஏதோ ஒரு சுருண்ட ஒரு பொருள் கிடப்பதை வந்து அவங்க பாத்துருக்காங்க. கார் என்ஜினுக்குள் வந்து ஒரு சுருண்ட பொருள் கிடப்பதை அவங்க பார்த்துட்டு, சரி இது ஏதோ ஒரு பழைய அழுக்கு குழாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை அகற்ற போகும்போது அந்த பொருள் வந்து அவங்கள மேல் நோக்கி பார்த்திருக்கு. அடடா என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அது 4 அடி நீளம் உள்ள ஒரு மலைப்பாம்பு. சரியா? அப்ப இவங்க டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, அது எதுவும் செய்யவில்லை, ஆனாலும் வைத்தியர் நிபுணருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி சொன்னதை அடுத்து அவர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு பாம்பு. சரியா? அதனால வளர்க்கப்பட்ட இந்த பாம்பு வந்து வளர்த்த நபரால வந்து கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி அது வழி தவறி வந்து இங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த பகுதியில இருக்க நிறைய பேரை வந்து பரபரப்பையும் ஏற்படுத்தி.
1: அது மட்டும் இல்ல, அன்பு தேடி போயிருக்கு மலைப்பாம்பு பாருங்களேன். சரி, நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். பிரிவோம் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல்.

0: திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.8 KKR பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 11ஆம் தேதி கரவிட்ட தேசிய பாடசாலையிலும் நடைபெறும் KKR பாதுகாப்பான பயணத்திற்கு
1: உங்களை கூப்பிடுறாங்க.

0: முப்பொழுதும் உன் கற்பனை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல்.
1: நேரம் 4:25.
2: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
3: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
3: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறதா சார்
3: என்னுடைய பழக்கம்.
4: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
3: மெல்வா தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
5: இது மக்கள் சூடிய மகுடமே.
6: வருடாந்த மகோத்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
6: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
6: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: இந்த நாளுக்கான இந்த மழை தளத்தின் போடுதாக நிகழ்ச்சியில குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு ஊரில் வந்து கார்த்திக் என்ற இளைஞன் வந்து வேலை செய்து கொண்டிருக்கானா. ஒரு நாள் அவனுடைய நண்பன் கொடுத்த ஒரு முக்கியமான பொருளை வந்து அவன் கவனக்குறைவாக வந்து தொலைத்துட்டான். சரியா, நண்பன் வந்து கொடுத்த பொருளை எங்க அப்படின்னு கேட்கும் போது கார்த்திக் பயந்து போய் அதை நான் நேற்றே உன்னிடம் கொடுத்து விட்டேனே என்று பொய் சொல்லியிருக்கான். நண்பனுக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஆனாலும் எதுவுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு சென்றுட்டானா. சில நாட்கள் கழித்து கார்த்திக் தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்யும் போது வந்து அந்த பொருள் வந்து ஒரு பழைய பையுக்குள்ள இருந்து கிடைத்திருக்கு. சரியா, உடனே தனது நண்பனை தேடி போய் சொன்னானா, அன்னைக்கு நான் சொன்னது போய் தான், பொருளை நான் தொலைச்சிட்டேன், இன்று அது எனக்கு கிடைத்திருக்கு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கான். நண்பன் சொன்னதும், பொருள் தொலைந்தது ஒரு தவறு தான், ஆனால் அதை நீ மறைக்க சொன்ன போய் தான் நம்பிக்கையை தொலைத்து இருக்கின்றது அப்படிங்கிறத அவன் வந்து சொல்லியிருக்கான். அதே நேரம் வந்து இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, பொய் சொல்லும் போது வந்து நம்மால் உண்மையையும் மறைக்க முடியாது. சரியா, ஆனால் உண்மையிடம் இருந்து என்றைக்கும் வந்து தப்பிக்கவும் முடியாது. ஒரு நாள் அந்த உண்மை வந்து எப்பயுமே வெளியில வரும், அந்த நேரம் வந்து நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம்.
1: ஏன்னா ஒரு பொய்ய சொல்றதுக்கு 1000 பொய் சொல்லுவாங்க.
3: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: ஆரஞ்சாதம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க, போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். பொது பார்த்தீங்கன்னா சியார், இந்த ஏஐ அப்படிங்கும் போது உலகத்துல வந்து ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கு.
1: ஆமா,
0: அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஏஐனால இன்னும் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது உலகத்துல அப்படிங்கும் போது கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு.
1: அது மட்டும் இல்ல, ஏஐனுடைய அமைப்புகளினுடைய இந்த அபாரித வளர்ச்சி உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிபுணர்கள் இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இல்லையா.
0: செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடின்றிய வளர்ச்சி வந்து மனித குலத்தை மிக அச்சுறுத்தலாக ஏற்படும் என்று அட்ரோபிக் நிறுவனத்தின் ஆய்வாளர் வந்து தெரிவித்திருக்காரு.
1: அது மட்டுமல்ல, ஆன்ட்ரோபிக் மற்றும் ஓபன் ஏஐ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள், இந்த ஏஐ நிறுவனங்கள் போதிய கட்டுப்பாடுகள் இன்றி திறன் கொண்ட சூப்பர் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் போட்டி போட்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இல்லையா. இந்த ஏஐ அமைப்புகளினுடைய வளர்ச்சியை உடனடியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு சரியா மனிதர்களை வந்து நம்ம பார்க்கவே முடியாது சரியா. நம்ம ஏற்கனவே கூட ஒரு விஷயம் சொல்லி இந்த போட்டு தாக்கல, இந்த 10,000 ரோபோக்கள் வருது, அந்த ரோபோக்கள் இன்னும் 10,000 ரோபோக்களை தயாரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அப்ப இப்படி ரோபோக்கள் இப்படி வரும்போது வந்து உலகத்துல வந்து மனிதர்களின் எண்ணிக்கை வந்து மிகவுமே வீழ்ச்சி அடைந்து குறைவாக இருக்கும்.
1: அது மட்டும் இல்ல, இந்த ஆபத்தான போட்டி தொடருமானால் எதிர்காலத்தின் அது விளைவு வந்துட்டு மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது மட்டுமல்ல, அதாவது ஆனந்தி சொன்ன மாதிரி நீங்க, அதாவது இந்த ஏஐ பாதுகாப்பு தொடர்பான விவாதம் இப்ப வந்து சூடு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மனித குலத்துக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த ஆன்ட்ரோபிக் நிறுவனத்தினுடைய நிறுவர் ஆராய்ச்சியாளர் ஜேக்கப் ஹட்சன் சொன்ன விஷயம், அதுக்கு பிறகு ஏஐ வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு விவாதத்துக்கு இப்ப உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் பதவியிலிருந்து ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார் இல்லையா.
0: அது அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சமூக வலைத்தளத்துல வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அவர்கள் இப்போது நிகழ்ச்சியினோடாக இணைத்து கொள்ளலாம். நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் குறிஞ்சாங்கேனே அசுர்தீன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காரு. அதே நேரம் இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கரவளப்பிட்டியவிலிருந்து மதுவும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.
1: கொதிவிலிருந்து ஆலிப்கான் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே போல புரோகிராம் சுபன் ஜெகா வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருக்கிறாங்க. அருள்மொழி வந்திருக்கிறாரு. இங்கிரிய ரவியும் நிகழ்ச்சி அருமை சாங்ஸ் எல்லாம் சுபாரம் சொல்லியிருக்கிறாரு. வெஸ்டன் ராஜா வந்திருக்கிறாங்க. இதே போல பொடுதாகுதல் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுதலையிலிருந்து ஜெமுனா வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணாஜி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அர்ஷாத் நிசாம் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. சரி,
0: அதே நேரம் வந்து இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க.
1: சரி, எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டாச்சு. அடுத்த சூப்பரான பாடல் கேட்டு வரலாம்.

0: குட் லக் திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடர். நேரம் மாலை 4:47 நிமிடம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் ரவி மோகன். ஒலிக்கும் பாடல் இது ஜெயம் திரைப்படத்துக்காக.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த மனதாளத்து முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணுமானது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வீதி விபத்துகள் தொடர்பாக வெளிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமான ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்று வருகிறது. கிளீன் ஸ்ரீலங்காவோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைத்து அது சம்பந்தப்பட்ட குறு நாடகம் வெளிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: இரண்டாவது முறையாகவும் இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க ஐடிஎன் மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக இந்த வேலை திட்டத்தை நடத்திட்டு வந்துட்டு
1: நாளைய தினம் கராவிட்ட தேசிய பாடசாலைகளில் இடம்பெற இருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும்.

0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். இந்த நாளிலும் இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் நீங்க
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி.
0: நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கையில் பிறப்பு முதல் 19 வயது வரையிலான சிறுவர்களில் ஆண்டுதோறும் 900 முதல் 1000 வரையான புற்றுநோயாளர்கள் பதிவாகுவதாக சமூக மருத்துவ நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பதிவாகும் சிறுவர்களிடையே லுகேமியா, நிணநீர் சுரப்பி தொடர்பான புற்றுநோய், மூளை புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் கண் தொடர்பான புற்றுநோய் ஆகியவை அதிகளவில் கண்டறியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். அவர் இன்று பிற்பகல் 1 மணியளவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விசேட விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றுள்ளார். தனது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தோனேஷியாவில் அனக்ரகடாவ் எரிமலை வெடிப்புச் சம்பவத்தை நேரில் படம் பிடிக்கச் சென்ற 8 பேர் நடுக்கடலில் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரீட்டா கடற்கரையிலிருந்து படகு மூலம் இவர்கள் இவ்வாறு புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இந்தோனேஷியாவில் ஜாவா மற்றும் சுமாத்ரா தீவுகளுக்கிடையே உள்ள சுண்டா நீரிணைப் பகுதியில் உள்ள அனக்ரகடாவ் எரிமலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:53 வெடித்துள்ளது. இதனை படம் பிடிக்கச் சென்ற 5 புகைப்பட ஊடகவியலாளர்கள், 2 ஊழியர்கள் மற்றும் வழிகாட்டி உட்பட 8 பேரே இவ்வாறு நடுக்கடலில் காணாமல் போயுள்ளனர். இவர்களை தேடும் பணிகளில் அந்நாட்டின் கரையோர பாதுகாப்பு பிரிவினரும் மீட்புக் குழுவினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி வழமை போன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். இனிமையான ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கு. நீங்களும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம சூப்பரான சாங்ஸும் இருக்குது. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளலாம்.

0: திரைப்படத்தில இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: அன்பான மாலை நேரம் வணக்கம்.
0: அன்பான மாலை நேரம் வணக்கம். யாருது?
1: நான் பப்புமால் கண்ட பெரிய பெரியாலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள எப்படி? நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தகுமார். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: மற்றும்
1: ராஜ்குமார், மும்தாஜ், அருள்மொழி, மச்சந்திரன்,
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: 102.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: மகஜன சம்பத்து இப்போது வாரநாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 13ஆம் திகதி
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிரிவேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை.
5: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: நூற்றிரண்டு சுமார் நூற்றிரண்டு சுமை அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அன்ரிஷியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா கேக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அன்ரிஷியா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: ஹோம்வொர்க் செஞ்சுட்டு இருக்கேன் அக்கா.
0: அப்படியா, என்ன சப்ஜெக்ட்ல செய்றீங்க?
1: தமிழ் அக்கா.
0: தமிழா? அடடடடா, ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாடமாச்சே.
1: ஆமா அக்கா.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: சாங்?
1: என்னை
0: கொள்ளாதே தள்ளி போகாதே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேசத்தின் ஸ்டார் உதவி பாடல் கட்டும் இன்னும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: அன்பான மாலை வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே
2: நன்றி.
1: அப்புறம் டீ எல்லாம்
2: கிடைச்சிருச்சு?
1: ஆமா ஆமா. ஓகே உமாச்சந்திரன், அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யாரு இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
2: எனக்கு குடும்பங்களுக்காகவும்
1: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான படல் இருக்கு மஜா திரைப்படத்துக்காக.

0: முதலிடம். வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவையிலிருந்த இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பனவுகள் இன்று முதல். இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்தும் வகையில் அமைந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் விஜயம் நிறைவு. ஞானசார தேரரின் பொது மன்னிப்பை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். வரலாற்றில் இதுவரை என்றுமில்லாத அளவுக்கு வெப்பநிலை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கையில் அமையப்பெற்றுள்ள இந்திய அமைதிப்படை நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மூன்று உடன்படிக்கைகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கைக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கிடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதுடன் 38 வருடங்களின் பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமையும் விசேட அம்சமாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, பொருளாதாரம், சமுத்திரம் மற்றும் வலய ரீதியிலான ஒத்துழைப்புகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்புகளின் அந்நியோன்ய ஒத்துழைப்புகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் தொடர்ந்தும் வலுப்படுத்துவது குறித்தும் நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. விஷ போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். இந்து சமுத்திர வலயம் போதைப்பொருள் வர்த்தகர்களின் கேந்திர நிலையமாக மாறியுள்ளமையினால் விஷ போதைப்பொருளை ஒழிப்பதற்காக இந்தியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்தியாவில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை போதைப்பொருள் வர்த்தகர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது குறித்து இந்திய அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். இதேநேரம் அயலவருக்கு முன்னுரிமை எனும் வெளிநாட்டுக் கொள்கையில் இலங்கை இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தில் கடந்த இரண்டு வருடங்களில் இருநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் பாராட்டினார். மீனவ பிரச்சினை குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதேநேரம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கிடையிலும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதனிடையே இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கொழும்பில் அமைந்துள்ள இந்திய அமைதிப்படை நினைவு தூபிக்கு சென்று இந்நாட்டில் உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தினார். இந்திய அமைதிப்படையின் அர்ப்பணிப்பை ஒருபோதும் மறக்க முடியாதெனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இதேவேளை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாதுகாப்பு தலைமையக கட்டிடத் தொகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சருக்கும் விஜயம் மேற்கொண்டார். அவர் பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவையும் சந்தித்தார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நுவரெலியா ஹக்கல பகுதியில் உள்ள சேதையம்மன் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஆலய அறங்காவல் குழுவின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரதிநிதிகளினால் அமைச்சர் வரவேற்கப்பட்டார். இதேநேரம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நாட்டின் பிரபல கிரிக்கெட் வீரர்களான அரவிந்த டி சில்வா, சனத் ஜெயசூரிய, சமிந்தவாஸ் ஆகியோரையும் சந்தித்தாா்.

0: பிளெயின் ஸ்ரீலங்கா சேலகம் சுயாதீன தொலைக்காட்சியுடன் இணைந்து முன்னெடுக்கும் டேக் கேர் பாதுகாப்பான வழித்தடம் வேலைத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் 17வது நிகழ்வு இன்று பலாங்கொட ஆனந்த மைத்ரி மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் எமது விசேட பிரதிநிதி எம் பி விஜய்.
1: வணக்கம் கவிதா, நாங்கள் இப்பொழுது இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு 2வது பாகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டேக் கேர் வேலைத்திட்டத்தின் 17வது வேலைத்திட்டம் இன்றைய நாள் ரத்தினபுரி மாவட்டம் எங்களுடைய பலாங்கொடை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு பலாங்கொடை ஆனந்த மைத்ரேய மத்திய மகாவித்தியாலயத்தில் இன்றைய நாள் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. இன்று பலங்கொடை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 20 பாடசாலைகளில் இருந்து சுமார் 680க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டமாக இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நாடு முழுவதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் வழங்கி போல் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்கியிருந்தார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல கல்வி அமைச்சு, சுவாதீன ஊடக வலையமைப்பு, இங்கே மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இவை அனைத்தும் இணைந்து கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறது. எனவே இன்றைய நாளும் வருகை தந்த பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமாக எங்களுடைய இந்த போக்குவரத்து சம்பந்தமான பல விதிமுறைகள், போக்குவரத்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் போன்றவற்றை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். எனவே வந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த டேக் கேர் வேலைத்திட்டமானது மிக முக்கியமான வேலைத்திட்டமாக மாறியிருக்கிறது. எனவே இன்றைய நாள் இணைந்து கொண்ட பாடசாலை மாணவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த ஆனந்த மைத்ரேய மத்திய மகாவித்யாலய அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல நாளை நாங்கள் எங்களுடைய கரவிட்ட மத்திய மகாவித்யாலயத்தில் எங்களுடைய 18வது வேலைத்திட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே அத்தனை ஆயத்தங்களும் மிக சிறப்பாக முடிவு பெற்றிருக்கிறது. நாளை காலை நாங்கள் 18வது வேலைத்திட்டமாக கரவிட்ட மத்திய மகாவித்யாலயத்தில் எங்கள் வேலைத்திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நாளை கரவிட்ட மத்திய மகாவித்யாலயத்திலிருந்து அழைப்பு ஏற்படுத்துகிறோம்.
0: அரசு பெருந்தோட்ட கம்பெனிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது பணியில் உள்ள 7000க்கும் அதிகமானோருக்கு 25 வருடங்களின் பின்னர் இடிஎஃப் இபிஎஃப் தொகையை வழங்க பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலையீட்டில் குறித்த செலுத்த வேண்டிய பணத்தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் இதற்கென அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாயையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்கள் முகம் கொடுத்து வரும் பொருளாதார மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் நிலவும் அடிப்படை பௌதீக வசதிகள் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்களின் சுகாதார தேவைகள், கல்வி, போஷாக்கு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. சந்திப்பில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன், எம் ஏ எம் தாஹிர், இளைய தம்பி ஸ்ரீநாத், ஞானமுத்து ஸ்ரீநேசன், எம் எஸ் உதுமாலெபே, செல்வம் மடைக்கலநாதன், இரா சாணக்கியன், பத்மநாதன் சத்தியலிங்கம், கே காதர் மஸ்தான், கவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் ரிஷாத் பதூர்தீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016 ஜனவரி மாதம் 25ஆம் திகதி ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் பிரதீப் எக்னலிகொட வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஞானசார தேரர் அனுமதியின்றி நீதிமன்றத்தில் பேசியமை மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு பாதிப்பேடுபடும் வகையில் செயற்பட்டமையின் ஊடாக நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் அப்போதைய ஹோமாகம நீதவான் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தார். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான நீதிபதிகள் குழாம் 2018 மே மாதம் 24 தேதி ஞானசார தேரரை குற்றவாளி என அறிவித்து 19 வருடகால கடூழிய சிறை தண்டனையை விதித்து அதனை 6 வருடங்களில் அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் 2019 மே மாதம் 23 தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் ஞானசார தேரரை விடுவித்தார். இதற்கெதிராக ஊடகவியலாளர் பிரதீப் அக்னலிகுடவின் மனைவி சந்தியா அக்னலிகுட உள்ளிட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் பின்னர் குறித்த பொது மன்னிப்பை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. சம்பத் அபேபிகோன், சோபித் ராஜகருணா ஆகிய நீதிபதிகளின் இணக்கத்துடன் நீதிபதி ஜனக் டி சில்வா இந்த தீர்ப்பை வழங்கினார். முன்னாள் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியது ஜனாதிபதியின் நீதித்துறை மேலதிக செயலாளர் முன்வைத்த பரிந்துரைகளை அடிப்படையாக வைத்து எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணையின்போது மன்னிப்பு வழங்கியதற்கான காரணிகளை தெளிவுபடுத்த முடியாமல் போன நிலையில் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தி குறித்த பொது மன்னிப்பை வழங்கியுள்ளதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அவர் அடிப்படை மனித உரிமையை மீறியுள்ளதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இந்த பொது மன்னிப்பு முன்னாள் ஜனாதிபதியின் நீதித்துறை மேலதிக செயலாளர் முன்வைத்த பரிந்துரைகளை அடிப்படையாக வைத்தே வழங்கப்பட்டுள்ளதனால் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் தொடர்ந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாதென உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அறிவித்துள்ளது. விஷ போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாட்டை இல்லாது செய்யும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரு கொள்கலன்களிலிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன பொன்சியேவா கருத்து வெளியிட்டார். கந்தளாய் தள வைத்தியசாலையை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 112 மில்லியன் ரூபாய் செலவில் பல்வேறு புனரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கந்தளாய் தள வைத்தியசாலையில் அவசர தேவைகளில் ஒன்றாக நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் உள்ள வெளிநோயாளர் பிரிவு கட்டட புனரமைப்பு பணிகள் இடம்பெறுவதாக வைத்தியசாலை அத்தியட்சகர் வைத்தியர் எம் ஏ உதாரகுணத்திலக்கு தெரிவித்தார். மேலும் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வருகை தரும் நிபுணத்துவ மருத்துவர்களுக்கு 2 பெரிய விடுதிகள் புனரமைக்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளி நோயாளிகளுக்கு விசேட மலசலகூட வசதி, வைத்தியசாலை ஊழியர்களுக்கான வாகன தரிப்பிடம் ஆகியன புனரமைக்கப்படுகின்றன. இதேநேரம் வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை அரங்கை பெரிய அளவில் புனரமைக்கும் திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தித்வா புயலை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்கள் இல்லாமை தொடர்பில் முழுமையான ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் டிசம்பர் 19 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயகவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கமைய 2026 ஜனவரி 21 தேதி பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குழுவினால் அவதானிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் அது தொடர்பான பரிந்துரைகளை அறிக்கையிட மேலதிக காலம் தேவைப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாராளுமன்ற நிலையட்கட்டளை 102 பிரகாரம் குறித்த விசேட குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக

0: மிக வெப்பமான மாதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர்னிக்கஸ் காலநிலை மாற்ற சர்வே C3S மையம் வெளியிட்ட தகவலின்படி ஆகஸ்ட் மாதத்தில் பூமியின் சராசரி உலகளாவிய வெப்பநிலையானது தொழிற்துறைக்கு முந்தைய காலகட்டத்தை விட 1.5 செல்சியஸாக அதிகரித்துள்ளது. கடந்த மாதத்தில் உலகெங்கிலும் கடுமையான காலநிலை மாற்றங்களும் பேரழிவுகளும் பதிவாகியிருந்தன. குறிப்பாக நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் பிராந்தியங்களில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. மண் சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காலநிலை மாற்றமே இதற்கு காரணம் எனவும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் இந்தோனேஷியா முதல் கிரீஸ் மற்றும் பெல்ஜியம் வரை காட்டுத்தீ பரவியதுடன் ஹங்கேரி மற்றும் ரோமேனியா ஆகிய நாடுகளும் கடுமையாக வறட்சியை எதிர்கொண்டுள்ளன. 2015 பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் கீழ் காலநிலை மாற்றத்தின் கடுமையான விளைவுகளை தவிர்ப்பதற்காக சுமார் 200 நாடுகள் முயற்சிப்பதாக உறுதியளித்த வரம்பானது பல தசாப்த கால சராசரியாக அளவிடப்படும் 1.5 செல்சியஸ் வெப்பநிலையாகும். 2025 நவம்பர் மாதத்திற்கு பின்னர் உலகின் சராசரி வெப்பநிலை தொழிற்துறைக்கு முந்தைய கால அளவை விட 1.5 செல்சியஸை தாண்டிய முதல் மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைந்துள்ளது. மனிதர்கள் தொழில் ரீதியாக எண்ணெய், நிலக்கரி மற்றும் எரிவாயுவை தொடங்குவதற்கு முன்னர், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பூமியில் நிலவிய சராசரி வெப்பநிலையை விட இது 1.6 செல்சியஸ் அதிகமாகும். பூமியின் பெருங்கடல்கள் மற்றும் துருவப்பகுதிகளை தவிர்த்து ஏனைய கடல் மேற்பரப்பு வெப்பநிலையும் சாதாரண அளவில் அதிகரித்துள்ளதாக கோப்பர்னிக்கஸ் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ரியல் மேட்ரிட் அணி இன்டர் மிலனை வீழ்த்திய நிலையில் சாம்பியன் லீக் மற்றும் ஐரோப்பிய கிண்ண வரலாற்றில் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் கைலின் மபாப்பே 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 27 வயதான பிரான்ஸ் அணித்தலைவர் ஜோஸ் மோரின்ஹோவின் ஆட்டத்தின் 14வது ஆட்ட நிமிடத்தில் பெனால்டி முறையில் மிக சிறப்பாக கோல் அடித்து அணிக்கு வலு சேர்த்தார். குறித்த தொடரில் அவர் விளையாடிய 99 போட்டிகளில் இது அவர் பெற்றுக்கொண்ட 71வது கோலாகும். கால்பந்தாட்ட வரலாற்றில் முன்னணியில் திகழும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லயனஸ் மெஸ்ஸி போன்றோர் இதனை விடவும் அதிக கோல்களை குறித்த தொடர்களுக்கென பெற்றுள்ள நிலையில் அந்த பட்டியலில் பிரான்ஸ் அணி தலைவரும் இணைந்து கொண்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
1: வர்த்தக வாணிபு செய்திகள்.
0: இலங்கை மக்களின் அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவர்களின் வெற்றிக்காக அளப்பரிய சேவையை வழங்கி வரும் அபிவிருத்தி லொத்தர் சபை இந்நாட்டு மக்களின் சுகாதார நிலையை உயர்ந்த மட்டத்தில் பேணுவதற்காக ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாகவும் ஏனைய சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஊடாகவும் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. 43 ஆண்டுகால தனித்துவ சேவையை முன்னெடுத்து வரும் இலங்கை அதிர்ஷ்டத்தின் பொன் வயலை உழுத்து அபிவிருத்தி லொத்தர் சபை தனது 2வது டிஜிட்டல் லொத்தர் சீட்டான வாசி லொத்தர் சீட்டை, லட்சக்கணக்கான பண பரிசல்கள் மற்றும் பல புதிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களை வெல்லும் வாய்ப்புடன் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவையிலிருந்து இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் கொடுப்பனவுகள் இன்று முதல். இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்தும் வகையில் அமைந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் விஜயம் நிறைவு. ஞானசார தீரரின் பொது மன்னிப்பை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். வரலாற்றில் இதுவரை என்றுமில்லாத அளவுக்கு வெப்பநிலை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அது கோட்டிபதி வணங்க வெட்டி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 3105, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 38, 41, 68. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 17, 38, 41, 68. ஆங்கில எழுத்து எஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஸ். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 4991, வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 41. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 41. வெற்றியீட்டிய ராசி மேடம். மீண்டும் ஒருமுறை ராசி மேடம். சூப்பர் பாலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3279, வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 18, 34, 51. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 5, 18, 34, 51. ஆங்கில எழுத்து டபிள்யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ. சனித்தாய்க்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5440, வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 54, 73, 80. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 13, 54, 73, 80. ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ. கப்பூர் கவிக்கான வெற்றி முடிவுகள் சீரழிப்பு வாரம் 2455, வெற்றி இலக்கங்கள் முறையே 23, 34, 47, 52. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 23, 34, 47, 52. ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். சூப்பர் இலக்கம் 1. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 1. சுப்பிர தன சம்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீரழிப்பு வாரம் 1013, வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 4, 7, 2, 4, 4. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 9, 4, 7, 2, 4, 4. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. ஜெயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீரழிப்பு வாரம் 487, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 2, 4, 4. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 7, 2, 4, 4. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீரழிப்பு வாரம் 1109, வெற்றி இலக்கங்கள் முறையே 26, 31, 44. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 26, 31, 44. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபை.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் அகஸ்தன் இருந்து ஐயாத்திரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப உங்களோட பேசுவதற்காக ரெடி ஆகி கொண்டிருந்தேன் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: ஆமா அக்கா, ரெண்டு மூணு நாலு நாளா லைன் கிடைக்கவே இல்லை அக்கா. ட்ரை பண்ணி பண்ணி பண்ணி கிடைக்கவே இல்லை எனக்கு லைன்.
0: அடடடா, இன்னைக்கு தான் லைன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு.
1: ஆமா அக்கா.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்லக்கா, டீ குடிக்கல. உங்களோட பேசிட்டு குடிக்கணும்னுட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்க்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க
1: அக்கா? மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசன், மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் ஆடசாமி விஜயலட்சுமி குடும்பம், முரகலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், மற்றும் சிவராஜா குடும்பம், மற்றும் ஜெயக்கொடி குடும்பம், மற்றும் அக்கா நாகஸ்தனையில் சத்தீஸ்தோசில் வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் அக்கா. வீரயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், கிருஷ்ண பக்தன் குடும்பம், உமாச்சந்திரன் குடும்பம், மற்றும் மவுஞ்சின் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ் குடும்பம், பொச்சிக்கடை ஈடன் ஐயா, மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன், மற்றும் வட்டவளையில் இருக்கும் ருக்மணி குடும்பம், மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்தலையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரகுலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பினியை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SBS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

அஞ்சல் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் துடி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ருதி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: பீச்சுக்கு வந்து கொஞ்சம் காத்து பாட உட்கார்ந்துக்கா.
1: அப்படியா? அடடா,
2: ஆமா,
1: கடலோரம் காத்து வாங்க போயிருக்கீங்க போல.
2: ஆமா ஆமா.
1: ஓகே ஓகே நிசாம்,
2: வெரி ஹாட்டா இருக்கியா? இதான்.
1: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தமிழ் அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
1: ஓகே, ரொம்ப நன்றி
2: ரொம்ப நன்றி.

0: மன்மதன் திரைப்படத்தில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம். வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாலகைமன் காவத்தை நீலகாமத்திற்கு மர்மம் ரம்சி கர்மன் பாலா பிள்ளையான ராணி சிக்குமா கடாலுக்கு மர்மன் ஜெகா ஜஸ்டின் கௌசல்யா பணவத்திற்கு மர்மல் சங்கீதா அபி தொட்டி தேசன் வீட்டில் இருக்க மர்மங்கள் அது செலி ஸ்வேதா வான்வெளி பூந்தலா தாராணியம்மா சரோஜனியம்மா மற்றும் அம்மா மனவனி அப்பா தொடர்ந்து அன்பு அனைவருக்கும் அன்பான அறிவா திரும்பி உங்களை தான் பாலத்துக்கு.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம். நன்றி.

0: இளையராஜாவினுடைய மியூசிக்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும் எங்க கூட பேசுறதுக்கு. வணக்கம்
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம் சரோஜினி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சொந்தங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி.

0: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணி.

0: திட்டங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
1: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
1: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்க 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.

0: விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப எங்க கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மார்க்வெட்.
0: மார்க்வெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? சமையல் எல்லாம் முடிஞ்சி லைனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்க நேரம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: இல்லத்துல சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அவரை அவரோட மனைவி பஹ்ரைன்ல இருந்து பாத்துறாங்க. மகன் வசீகரன், மகள் லட்சுமி, இவங்க எல்லாரும் சந்தோஷமா பர்த்டே கொண்டாடுறாங்க. நீங்களும் அவர்களை வாழ்த்துங்க.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் ஹாய்னு சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் உங்களுக்கும் இந்த வசந்தம் சொந்தங்களுக்கும் சொல்லி அவிசாவளை பென்ட் எஸ்டேட் குமார் தங்கதுரை எட்டியாந்தோட்டை ஆட்டோ விஸ்வநாதன் வக்கித்தோட்டம் சின்னையா மகாதேவன் வத்தலை ஐயா கண்ணு ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் நினைத்திருக்கிறேன் சொல்லி கடவுளிலிருந்து கண்ணா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் கொடும்பாயிந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கட்டுறதுக்கு சொல்லிருக்காங்க. அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பலாங்குடியிலிருந்து குமாரே நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று ஹாய் அன்பான வணக்கம் திகனே பெனடிக் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மனைவி சுதர்ஷினி, மகன் டில்ஷான், ஷர்மிளா, நிஷான் ஆகியோருக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

அவருக்காகவே ஸ்பெஷல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் ஜெயம் ரவி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப எங்க பேச வணக்கம்.
2: ஹலோ அக்கா, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் பூனால இருந்து
1: மகேஷ். எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன
2: செஞ்சிருக்கீங்க?
1: ஓகே ஓகே மகேஷ். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சாப்பிட ரெடி
2: ஆயிட்டீங்களா?
1: அப்படியா? ஓகே ஓகே மகேஷ். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: இந்த பாடலத்தான் உங்களுக்கு செலுத்திட்டு இருக்கா. வந்த ஒரு கேப்பகா.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா, பாய்.

0: பிரகாசம் திருப்பதியில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம். இப்போ இக்கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மகாதேவனையா, எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா, அன்பு சொந்தங்கள்
1: தானே?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நன்றி நன்றி ஐயா. அப்புறம் என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் சாப்பிடணும். என்ன பாடல்?
0: என்ன பாடல்
1: என்ன
0: பாடல் ஐயா? சரி ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் இருக்கங்களும் கேட்க போறீங்க?
1: சரோஜினி,
0: ஓகே ரொம்ப நன்றி,
1: வணக்கம்.

0: நன்றி.
1: அண்ணா, மாமா.

0: எல்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8
1: எட்டியான்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.

0: மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: இனிமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ இங்க கூட பேச பிந்தனையில இருந்து ராசையா வந்திருக்காங்க. வணக்கம் ராசையா.
1: அம்மா நல்ல வணக்கங்க அம்மா. அம்மாவுக்கு
0: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌமா இருக்குங்கம்மா. அம்மாவோட சௌங்கடா.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமாங்கம்மா, சாப்பிட்டு வந்தேன். நல்லா பார்த்துதான் போகுது. பேர பிள்ளைங்க எல்லாம் பார்த்து கேட்டுருக்கீங்க.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த வருஷம் பிரதான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மலை பத்மினி தினு சசன் வசந்தி. அம்மாவுக்கும் வசனம் கேட்கும் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. பண்டர்வழியிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி உடந்து கொள்ளுகள் சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் இரவு வணக்கம் சொல்லி மணிமாறன் ஹபத்தலிருந்து நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. குழம்பு 12 புதுக்கடையிலிருந்து இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன் சொல்லி ஹன்சர் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஆகாஷ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மகன் சரூஷ், மகள் விஷாலினி மற்றும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் நாங்கள் நிகழ்ச்சியோடு சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெய்யோவிட்டிலிருந்து தயாலன் அன்பு வணக்கங்களோட நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு. என்ன ஒரு வரி, சூப்பரான ஒரு பாடல் கட்டி மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? சத்யகுமார். எப்படி இருக்கீங்க? அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக கேக்க போறீங்க? மற்றும்
1: திரைப்படத்துக்காக.

www.vasantamfm.lk. சின்னால பட்டி பக்கம் சொல்லு.

பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் சங்கர் விடைபெற்று செல்லும் நானும் கலம்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் என்று சொந்தங்களே.

0: எத்தனை இரவுகள் இருந்தாலும் அவ்வெத்தனை இரவுகளிலும் உன் நினைவுகளை மட்டும் சுமந்து உன்னோடு இருக்க நானும் வந்திருக்கிறேன். வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 175 0001 அல்லது 0112 175 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் தெரிவுகளையும் பதிவிடலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் அது? எப்படி இருக்கீங்க விஸ்வநாத்? ஆமால, ஒரு கிழமை ஆகிட்டு. எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துடலாம். இரவு நேர வணக்கங்களோடு நாவலப்பீட்டிலேருந்து வந்திருக்காங்க குமுதா கிருஷ்ணசாமி. ஹாய் ப்ரோ, விதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டார்வளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்ததாக கந்தளாயிலிருந்து கே உவைதின் இணைந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி, நீ உறங்கச் சென்றிருக்கிறாயோ என உன்னை உயிராய் நினைத்து கொண்டு உறக்கமின்றி உணவுமின்றி உன் ஞாபகத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் தூக்கமின்றி துணையாக எடுத்துச் செல்லும் உன் நினைவுகளோடு கண்கள் மூடாமல் கண்மணியே அப்படின்னு சொல்லியிரு கவிதை சொல்லியிருக்கார். அடுத்ததாக இனி இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பசரையூர்லேருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறாங்க. ஐயண்ணா இரவு நேர வணக்கம். மணி, ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன், தீபா குடும்பங்கள், எல்லாரோட குடும்பங்களையும் சேர்த்துக்குங்க சொல்லி அப்படின்னு சொல்லி கொட்டகையிலேருந்து வந்திருக்காங்க முத்தையா காளிமுத்து. ஐயண்ணா அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி இனி இரவு நேர வணக்கம் அப்புதொலையிலிருந்து வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம் மணிமாறன். அடுத்தாக வந்து அன்பான இரவு நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு அவினாசி வைஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து. நண்பா, வெரி நைஸ், அன்பான வணக்கம். நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள் அருமை, வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசோர்தீம். ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான். கென்யாலிருந்து வந்திருக்காங்க ரியாசா, வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க ராஜன். ஹாய் சங்கர், வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் நினைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பலாங்குடியிலிருந்து குமாரி வந்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம். நான் மூதூர் பட்டிதிலிருந்து வடிவேல், வசந்தத்தின் அபிமான நேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு அக்கறை பெற்ற பாப்டேல நிசார் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு நேர வணக்கம் சங்கர் அண்ணா அப்படின்னு சொல்லி. பெரிய நிலாவிலேருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் சூப்பர்னு சொல்லி. ஹட்டன்லேருந்து நவீன் வந்திருக்காங்க. வணக்கங்களோடு கொழும்பு 15லேருந்து தர்சினி குணசேகரன் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அடுத்ததாக பொத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க மீண்டும். இனிய இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க தூத்துக்குடி பாலகிருஷ்ணன். வணிக்கம் பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பில் ஏற்படுத்துங்க. 01 2 2 775 0 0 1 அல்லது 01 2 2 775 111 அப்படிங்கிற இலக்கத்தினூடாக நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்காங்க. மும்தாஸ் பேகம், வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: பிரசாந்த் ராசி எல்லாம் எங்களுக்கு கால் பண்ணும்போது எங்களுக்கு என்ன குறை, நாங்களும் நல்லாதான் இருக்கோம். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், வாழ்நாள்லாம் எப்படி இருக்கு, வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு?
1: சந்தோஷமா இருக்கி.
0: ஏரியா போ,
1: வசந்தத்தோடே போகுது.
0: வசந்தத்தோடே போகுதுனே?
1: ஆமா.
0: ஆஹாஹா. அப்புறம் என்ன பாட்டு வேணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தயவு செய்து கேட்கவே மாட்டேன், ஏன்னா பிரசாந்த் ஃபேன்கள்ட்ட என்ன பாட்டு வேணும்னு கேட்க கூடாது அப்படிங்கிற முடிவுலயே இருக்கேன் நான்.
1: அப்புறம் கேட்டா தர மாட்டீங்களா?
0: தருவோம் தருவோம் கண்டிப்பா. ஏதாவது மஜ்னு படத்துல இருந்து முதல் கனவே முதல் கனவேன்னு கேப்பீங்க, தராம இருப்போமா? அப்ப அந்த படம் தான் வேணுமா?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க பாடலுக்காக?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும்
0: நன்றிமா.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பாடல்கள், உங்களோட பிடித்த நினைவுகள், அல்லது மனதை விட்டு நீங்காத மனதுக்குள் சொல்ல துடிக்கும் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ ஹட்டன்ல இருந்து வாணி வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வாணி, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஹட்டன்ல எங்க நீங்க? எங்க? ஓகே, என்ன செய்றீங்க நீங்க? வீட்டில் தான் இருக்கீங்களா? அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது? சந்தோஷமா போகுதா? சரிம்மா, உங்களோட அழைப்பு ஏதோ ஒரு பிரச்சனை. நான் உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றிம்மா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருமுறை பார்த்திடலாம். இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பதியிலிருந்து இதய ரத்னம் வந்திருக்காங்க. மும்தாஸ் பேகம் வந்திருக்கிறாங்க. சங்கர் பிரசாந்த் சாங் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இனி இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலாவில் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மாலா பெனாட் வந்திருக்காங்க. ஹட்டன்லிருந்து வசந்த நிலா நிகழ்ச்சி அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறாரு. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன் வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க கடுவலையிலேருந்து. நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். பட்டித்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க. ஆயண்ணா ரிஸ்வான் ஸ்டார் ஹோட்டல் குளியாப்பட்டியிலிருந்து வந்திருக்காங்களாம். எனக்கு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயண்ணா இரவு நேர வணக்கம், உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனைவிக்காக பாடல் ஒன்று தாருங்கள், மலரே மௌனமா என்ற பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி வேந்தன் கதிரவெளியிலிருந்து வந்திருக்காங்க. புத்துவிலிருந்து பாடகர் ஜியா அவங்க வந்திருக்காங்க. ஆயண்ணா அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாரு. இனி இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜன்னா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றி அப்படின்னு சொல்லி பேர்வழியிலிருந்து ஜமன் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காரு.

ஹாய் ப்ரோ, இரவு வணக்கம். நலமா? நலமாக இருக்கிறேன். நலம் நிகழ்ச்சியோடு தான் பாடல்கள் எல்லாம் சூப்பர்னு சொல்லி இங்கிரியிலிருந்து ரவி வந்திருக்காரு. பாலகார்த்திகா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் புஷ்பா அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல் தெரிவு சூப்பர் அண்ணா, வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லி திரணியகலையிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. அமைதியான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வாழ்த்துக்கள், நான் பசரை தம்பிராஜா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

வசந்தலில் அவோடு இணைந்திருக்கிறோம். எத்தனை இரவுகள் இருந்தாலும் அத்தனை இரவுகளிலும் ஏதோ ஒரு தனிமை யாரோ ஒருவரை தேடி சென்று கொண்டே இருக்கும். அந்த தனிமைகள் எல்லாத்தையும் மறந்து இனிமையான பாடல்களோடு இந்த இரவை இனிமையாக நகர்த்தி செல்வோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112-2875-0001 அல்லது 0112-2875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112 7575 0301 அல்லது 0112 7575 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போ சாந்தா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க சாந்தா? நன்றி நன்றி. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களோட வாழ்க்கை எல்லாமே எப்படி போகுது? நாம நினைச்சா அது நடக்குதா? அப்படி எல்லாம் நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? ஜாலி இறந்துடணும்.
1: சரி,
0: உங்களுக்கு என்னமோ. சரி, அவங்களோட அழைப்புகளை ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கவிதைகளையும் கூட நீங்கள் அழைப்பிட மேற்கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 775 0301 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக. இப்போது தோப்பூர்லேருந்து அனிஃபா, வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சங்கர்,
0: எப்படி இருக்கீங்க அனிஃபா?
1: சூப்பராகிறேன். இந்த இதமான இனிமையான இராப்பொழுதுல இனிமையான கானங்களோட சங்கமித்து கொண்டிருக்கிறேன்.
0: சங்கரோட சங்கமிக்கிறீங்க இல்லையா?
1: சங்கரோட, சங்கர் வந்தாரே சந்தோஷம்.
0: அது சரி, எப்படியும் நீங்க வந்து வெறும் கையோட வந்திருக்க மாட்டீங்க, ஒரு அழகான கவிதை இருக்குமே.
1: கவிதையும் இருக்கு, எனக்கு ஒரு பாடல் தரணும். அதுல என்னென்றால், மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காற்று இந்த பாடலை தர முயற்சி செய்யுங்க.
0: நீங்க கவிதையை சொல்லுங்க, அவங்களே வந்து பேசுவாங்க உங்களோட.
1: என்னுயிரே, ஏன் இந்த பாராமுகம்? நம் காதல் அரளி விதையில் முளைத்த துளசி செடியா, காற்றுக்கு தூது விட்டு கலந்து விடு என்னோடும், யாரோ யாரோ என்று நினைத்து என்னை புறந்தள்ளி விடாதே. என் காதலின் புனிதம் கட்டுவிடும். நீ தூரமாகும் சில நிமிடங்கள் கண்டு நான் சுவண்டு போகின்றேன். மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காற்று. நன்றி.
0: நன்றி அனிஃபா.
1: பாடலை வத்தல் ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜீத், கோப செல்வநாதர் மொஹைதீன் காமெடி.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி, பாய்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பனையூர் இன்சாப் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்மாயில் தம்பி இக்பால் ஆகியோரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். எட்டியாந்தோட்டை விஓயா மலர்மதி நிகழ்ச்சி அருமை அண்ணா வாழ்த்துக்கள். கணவன் பத்மநாபன், பிள்ளைகளான நவீன், தனுஷ், ஷர்மிளா மற்றும் வசந்தம் உறவுகள் எல்லாருக்கும் ஒரு எஸ்பிபி பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆயண்ணா பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கிரிஷ் செல்வசந்தி இதுலேருந்து சுதன் வணக்கங்களோடு வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. வீரையா திருச்செல்வம் வந்திருக்காங்க, அதோட ஜனார்தனை திருச்செல்வம், நர்மதா நர்த்தனா, நரேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கபில் நயன் எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்பான இரவு நேரம் வணக்கம் சங்கர், நலமாக இருக்கீங்களா? வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கினிங்கத்தனிலேருந்து கடவுள் அக்கண்ணா வந்திருக்காங்க. ஏன்னா அன்பான இரவு நேரம் வணக்கம் இனுவிலிருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கங்கள் அண்ணா. ஆசினி இணைந்திருக்கிறாங்களாம். பெண்கிளியே பெண்கிளியே என்னவனுக்கு ரொம்ப பிடித்த பாடல் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மட்டக்களப்பு அரசடியிலிருந்து வந்திருக்காங்க ஆசினி. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து மிணிந்து கொள்ளுங்க. இருக்க போகிற இந்த கொஞ்ச நேரத்தில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: கதைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 புதிய நம்பிக்கை புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து.

0: பத்து மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: என்ன செய்யணும்?
2: வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, காலமா 10 மணிக்கு.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இறுதியாக ஒருவர் ட்ரிங்கோலிருந்து ஆஷா, வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆஷா? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ சோகம் அப்படின்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா?
1: நீங்க
0: பேசாம இருக்குது உங்களோட பேசி பாருங்க அவரோட. சரி ஆஷா, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் பேர் என்னது? உங்க பாய் ஃப்ரெண்ட் பொதுவா கணவர் பேரை தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் பேரை கேட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு, லைன் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய தினம் நிறைய பாடல்கள் நிறைய நேர்கள் அழைப்பினூடாகவும் சரி ஃபேஸ்புக்கினாடாகவும் சரி வந்திருந்தீங்க. ஸோ அவர்களோட நிறைய பேச வாய்ப்பு கிடைக்காட்டியும் ஏதோ அழைப்பில் சிக்கலில் ஒரு சில நேயர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்யுங்க, பேசலாம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இன்றைய தினம் வசந்த நிலாவிலிருந்து நானும் விடைபெற்று போக போகிறேன். அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையட்டும். சோகங்களை மறந்து அப்படியே இந்த இரவில் ஒரு சுகமான நித்திரைக்கு செல்வோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். நன்றி மக்களே.

நெடுங்குடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஞானம் தேவ ஞானம், தீமை நம்மை விட்டு விலக்கி அனுதினமும் ஆண்டவரை தேடுவது தேவ ஞானம்.

சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 என்ற இணையதள பக்கமாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பும் கணமே உங்கள் வெற்றியின் பாதி தூரத்தை நீங்கள் கடந்து விடுகின்றீர்கள். தன்னம்பிக்கையோடு தொடங்கும் எந்த ஒரு நாளும் தோற்பதே கிடையாது. உண்மைதா இல்லையா? உங்களால முடியாதுன்னு யாரு என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் தக தெரிஞ்சிட்டு என்னால முடியும், நான் இந்த வேலையை சிறப்பா செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே ஒரு உத்வேகத்தை அளித்துக் கொண்டு நம்ம மேல நாம வைக்கிற நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய வெற்றிகளை வந்து நமக்கு தரக்கூடியதா இருக்கும் இல்லையா. இந்த நாளையுமே ரொம்ப சந்தோஷமா முகத்துல நிறைய புன்னகையோடையும் நிறைய எதிர்மறையான எண்ணங்களோடையும் நம்பிக்கையோடும் ஆரம்பியுங்க. இந்த நாளும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நாள் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க இல்லையா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளை நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்கள் அப்படியே வேக்கேன் விடுமுறை வரப்போகுது. சோ நிறைய பேர் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளன்றைக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் வைத்திருப்பீங்க இல்லையா. நிறைய பேர் வெளியில போகணும் யோசிப்பீங்க, ஒரு சில வந்து நிறைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்படி நிறைய அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் யோசிக்கிறீங்க. பூவே உனக்காக திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் ஒரு இனிமையான பாடல் வருகின்றது. கேட்டுமிடும் நிகழ்ச்சியோடு இருப்போம். நான் வந்து பூவை உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மூவி பேர சொன்ன உடனே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பாடல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே பாடல் தான் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு எதிர்க்கலாம் சொல்ல.

ஜிது மற்றும் கேஷாயினி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சின்னையா மகாதேவன் மணிக்கவும் பாதுக்கு இருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று கெகல்வெளத்தோட்டம் லக்ஷிதா காயத்ரி தன்னுடைய முதலாவது அகிர்தனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சிவகுமார், அம்மா மஞ்சு, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதோடு துளசுவன பூமிக்கா சின்ன தம்பி நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்லிங்கம், முத்துக்குமார், அருண்மொழி, சின்னிய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துட்டி சிவாஜி ரசகுடைய அனைத்து உறவுகளும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். பாடல் விரும்பி கேட்டு தயாகரன் வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் இருந்து யதீஸ்வரி, கவாஸ்கர், லவித்ரா, டிலுக்ஷன் என்பர் உஷாந்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. காலைப்பொழுது வணக்கங்களோடு உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இங்கிருந்து பாராயஸ்டன் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலைப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. போராகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பெரிய நிலவனை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலைப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலைப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நெட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகானந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கார்த்திக் பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கணபதி ஜெயகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர் வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமணம் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுசான், தருண் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு தியகலை வட்டவரைந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாஸ்தமிழ் வணக்கங்களோடு முதலை கெந்தக்குள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே போன்ற நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712 275 0013 அதே போல 0712 275 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் ஒளியாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி நடத்த ஒளிக்கவிருக்கும் பாடுது.

திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைகிறது. காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 33 நிமிடமாகும். இந்த ஒளி மாத்திரையிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு வெள்ளவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திரையிருந்து தமிழ் செல்வம் நிகழ்ச்சி கேட்டுட்டு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து